மணிப்பூர் தின் வாழ்த்துக்கள் விடுதல் நிகழ்ச்சியுடன் இருக்கிறோம். ஏராளமான உறவுகளும் நிகழ்ச்சியுடன் இருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி பெரிய நிலாவலியிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியுடன் இருந்தாரு. மற்றும் அன்பான காலை வணக்கங்களோடு மயிலம்பாவையிலிருந்து பொன்னம்பலம் நிகழ்ச்சியுடன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பான இனி கால நேர வணக்கம் மா சகோதரி, நிகழ்ச்சி சிறப்பாக அமைய நல் வாழ்த்துக்கள் சொல்லி ஹட்டன் கேம்பிரிட்ஜ் வழியிலிருந்து தங்க சுந்தரம் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் இனிமையான காலை பொழுது வணக்கம் சொல்லி மனோ நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி நம்பிக்கை கிராமம் அருள் சந்திரா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் சொல்லி கொழும்பு 15 இருந்து ரமேஷ் காந்தன் ஜெயசீலன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. ஹாய்க்கு அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி சதீஷ்குமார் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. ஹாய் சகோதரி, இனிய காலை நேர வணக்கம். டிகோயா புளியாமத்தையிலிருந்து போல்வின் நாங்களும் பிடிகள் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம். மனைவி ரோனிகா, மகள் டென்ஷி இருவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி மல்லாகம்ல இருந்து ஸ்ரீதரன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. ஹட்டன்ல இருந்து கலாதேவி நிகழ்ச்சி வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஐயாதுரை, முருகதாஸ், ஷபிக்ஷன், தவிக்ஷா ஆகியோரையும் நிகழ்ச்சி எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லி. மற்றும் மாயக்கா அன்பான் இனி கால் நேர வணக்கம். நான் புலத் சிங்களிலிருந்து டிலான் நிகழ்ச்சி உடனிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பு மனைவி மகேஸ்வரிக்கு ஒரு அன்பான பாடல் தாருங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான வணக்கம் சொல்லி நாவலப்பட்டியிலிருந்து கிருஷ்ணசாமி நிகழ்ச்சி உடனிருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி பண்ணையபுரம் மணிகண்டனம் நிகழ்ச்சி உடனிருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை வணக்கம் சொல்லி ஜெகதீஷ் நிகழ்ச்சி உடனிருக்கிறதா சொல்லியிருக்காங்க.

2026 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் திகதி புதன்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 4:22 முதல் 5:52 மணி வரை, யமகண்டம் காலை 7:22 மணி முதல் 8:52 மணி வரை, ராகு காலம் காலை 11:52 மணி முதல் 1:22 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் லாபம், ரிஷபம் பயம், மிதுனம் எதிர்ப்பு, கடகம் வரவு, சிம்மம் நன்மை, கன்னி உதவி, துலாம் செலவு, விருச்சிகம் ஆதாயம், தனுசு கவலை, மகரம் தாமதம், கும்பம் பாசம், மீனம் சிக்கல். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் லாபம், ரிஷபம் பயம், மிதுனம் எதிர்ப்பு, கடகம் வரவு, சிம்மம் நன்மை, கன்னி உதவி, துலாம் செலவு, விருச்சிகம் ஆதாயம், தனுசு கவலை, மகரம் தாமதம், கும்பம் பாசம், மீனம் சிக்கல். இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

வணக்கம் சொல்லி, நவீன் ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி நிகழ்ச்சி வந்திருக்கிறாரு. இன்னைக்கு அண்ணீர் வணக்கம் சொல்லி செல்வம் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அண்ணீர் வணக்கம் வாழ்த்துக்கள் அக்கா சொல்லி வேறு வழியிலிருந்து தர்கா நகர் ரிம்சான் நிகழ்ச்சி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பான காலி நீர் வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி பாடல்கள்லாம் சூப்பர் வாழ்த்துக்கள் சொல்லி கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பீகம் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இன்னைக்கான வணக்கம் அக்கா நிகழ்ச்சியோடு நானும் சொல்லி யுவன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலி நீர் வணக்கம் சகோதரி நானும் நிகழ்ச்சியோடுதான் இணைந்துள்ள பாடல்கள் எல்லாம் அருமை சொல்லி ரிஷ்வான் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதா சொல்லிருக்காங்க. ஹாய் சுரூபி அக்கா, அன்பான காணி நீர் வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி பண்டாரவழியிலிருந்து வினோதன் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. வினோத், லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினாஷ் ஆகியோரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி. மற்றும் அன்பான காணி நீர் வணக்கம் சொல்லி கரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. மற்றும் இனி காணி பொழுது வணக்கம் சகோதரி சொல்லி புவனேஸ்வரன் மங்கையரசியும் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. ஹாய் அக்கா, அன்பான காணி நீர் வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். கணவன் ஸ்டான்லி நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம் சொல்லி இங்கிரியிலிருந்து வியானி நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹாய் அன்பான காலை நிறு வணக்கம் சொல்லி சிரோனி நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான காலை பொழுது வணக்கம் சொல்லி மத்துக்கம்மையிலிருந்து பனிமலர் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க.

கொண்டிருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேயர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் சுயாதீன செய்தி தொகுப்போடு இணைந்திருக்கலாம். விடைபெற்று செல்லும் நாரஞ்சு முங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: விரிவான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் செய்தி.
1: வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகுமி 102.6 102.8 அலைவரிசையினூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று ஜூன் மாதம் 10ஆம் தேதி தேசிய நாளேடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக அபிவிருத்தி லொத்தர் சபையில் இடம்பெற்ற ஊழல் மோசடி தொடர்பான விவகாரத்தில் இப்போது சரண குணவர்தனவுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 16 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்ட விவகாரங்கள் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அது தொடர்பான செய்தி இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான சகல பத்திரிகைகளுடைய பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல கபில சந்திரசேகர வழக்கு தொடர்பான விசாரணை 19ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். செம்மணியில் அகழ்வு பணிகள் துரிதமாக இடம்பெற்று வருகிறது. 9 எலும்புக்கூடுகள் நேற்று தினம் மீட்கப்பட்ட சம்பவங்களும் பிரதானமான செய்திகளாக பத்திரிகைகள் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அவசர கால தடை சட்டம் மீண்டும் அமலுக்கு வந்திருக்கிறது. நேற்று தினம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மேலதிக வாக்குகளால். இவ்வாறு இருக்க தலவத்துக்கூட பகுதியில் நேற்று இடம்பெற்ற தீவிர சம்பவத்தில் 3 தீயில் கருகி பலியாகியிருக்கிறார்கள். அது குறித்தான செய்திகளும் பத்திரிகையில் முக்கியத்துவம் பெறுகிறது. அதேபோல் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் பல விடயங்கள் முக்கியமான விடயங்களாக பேசுபொருளாக மாறியிருந்தது. குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு பயணத்தடை விதித்ததன் விளைவாகத்தான் இப்போது பலர் விசாரணைகளுக்கு அஞ்சி இவ்வாறு ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்வதாக நேற்று தினம் மார்ஷல் நாணயக்கார பாராளுமன்றத்தில் நீதியமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார். சுரேஷ் சலே தொடர்பான விவகாரங்களை மையப்படுத்தி பார்லமெண்டத்தில் கருத்துக்களை முன்வைக்கும் போதே இந்த தகவல்களை அவள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகள் பிரதானமாக இருப்பதை காணலாம். அதேபோல் நேற்று தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் நலிந்த் ஜாயதீஸ் விசாரணைக்கு ஏன் ஒத்துழைப்பதற்கு சலையை தயக்கம் காட்டுகிறார் என்பதான ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். எத்தனை கூடாரங்களை அமைத்தாலும் இந்த விசாரணைகள் இறுதிக்கட்டம் வரை தொடரும் என்பதாக அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை நேற்று தினம் அமைச்சர் நலிந்த் ஜாயதீஸ் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அது குறித்தும் விரிவாக நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதேபோல பாடகர் சங்கீஷன் கைது தொடர்பான விவகாரத்தை மையப்படுத்தி நேற்று தினம் பாராளுமன்றத்திலும் விசேடமாக பேசுபொருளாக மாறியிருந்தது. அதே போல பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான விடயங்களும் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் பேசுபொருளாக மாறியிருந்தது. அமைச்சர் அர்ஷன் நாணயக்கார் அவர்கள் பல விடயங்களை தொடர்பாக சுட்டிக்காட்டியிருந்தார். அதே போல பொருளாதார விவகாரங்களை மையப்படுத்தி நேற்று தினம் விமல் ரத்நாயக் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அதே போல் நேற்று தினம் ஆனந்த் விஜயபால் அமைச்சர் அவர்கள் முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை முன்வைத்திருந்தார். திட்டமிட்டு டொலர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புகின்ற ஒரு பாரிய மோசடி ஒன்று இடம்பெற்றிருப்பதான தகவல் இப்போது வெளிவந்திருப்பதாக நேற்று தினம் பாராளுமன்றத்தில் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். பெருந்தோட்ட மக்களுக்கான காணி மற்றும் வீட்டுரிமை தொடர்பான விவகாரங்களை அரசாங்கம் துரிதகதியில் நிவர்த்திக்க நடவடிக்கை எடுத்திருப்பதாக சம்பந்த வித்யாரத்ன நேற்று தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக இருப்பதை காணலாம். பெருந்தோட்ட பாடசாலைகள் தொடர்பான வரை மையப்படுத்தி பிரதமர் தலைமையில் விசேடமான ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது. அவை உள்ளிட்ட மேலும் பல பிரதானமான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இன்றைய சகல பத்திரிகைகளினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வந்திருக்கின்ற ஒரு செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, ஊழல் வழக்குகளில் குற்றங்கள் நிரூபணம், சரண குணவர்தனவுக்கு 16 வருடங்கள் கடூழிய சிறை என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகின்ற வேளை. இன்றைய தமிழன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பும் அபிவிருத்தி லுத்தர் சபையில் ஊழல், சரண குணவர்தனவுக்கு 16 ஆண்டு சிறைவாசம், வழக்கு செலவுக்கு ரூபாய் 18 லட்சம் அபராதம் செலுத்த மேல் நீதிமன்றம் உத்தரவு என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தமிழன் பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை பார்க்கலாம். இன்றைய சிங்கள பத்திரிகைகள் தொடர்பான செய்திகள் பிரதான செய்திகள். அருண பத்திரிகையுடைய தலைப்புச் செய்தி, நடு ஹத்தரகட்ட வசர ஹத்தரபெகிங் சரணட்ட வசர தாஸ் இயக்க சிறதனுமாக்கு என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய அருண பத்திரிகை பிரதான தலைப்பெற்றுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல் இன்றைய தினம் லங்காதீப் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பும் வாகன அவபாவிதா கரலா நியோஜமதி சரண வசர தாசியா ஹிரே என்பதாக இன்றைய லங்காதீப் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இருப்பதை காணலாம். ஆர்த்திகே பங்களோத் வீமட்ட ராஜ ஆயத்தனவல மெவனி தூஷண ஹேத்துவாக் மகாதிகரண வினிசூர் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம். அரச நிறுவனங்களிலே பொருளாதார ரீதியில் வங்குரோத் அடைவதற்கு இவ்வாறான ஊழல் மோசடிகள் முக்கியமான காரணியாக இருப்பதாக நேற்று தினம் தீர்ப்பை அறிவித்த நீதிபதி தெரிவித்த தகவலை அடிப்படையாக வைத்து இன்றைய லங்காதீப் பத்திரிகையிலும் அந்த செய்தி பிரதானமாக இடம்பெடுப்பது காலம். அதே போல திவாயின பத்திரிகையில் வசர தாசியக்கின் எக்கவர கெவிமியான லெச சரண வசர இறகேட்ட என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே 16 வருடங்கள் தொடர்ச்சியாக சிறுதனை அனுபவிக்கும் வகையில் 72 வருடங்களுக்கான சிறுதனை இப்போது சரண குணவர்தனவுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக திவாயின பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்தி பிரதானமான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். சரண குணவர்தனவுக்கு 16 ஆண்டுகள் கடூழிய சிறை, 15 லட்சம் ரூபாய் அபராதம் வைத்து மேல் நீதிமன்றம் தீர்ப்பு என்பது வீரகேசரியின் தலைப்பு. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த 4 வழக்குகளில் குற்றவாளியாக காணப்பட்ட முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தனவுக்கு ஒவ்வொரு வழக்குக்கும் தலா 4 ஆண்டுகள் வீதம் கொழும்பு மேல் நீதிமன்றம் 16 ஆண்டுகள் கடூழிய சிறை அறிவித்திருப்பதாக அந்த செய்தி இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி பிரதான முக்கியமான செய்திகளாக பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. இவற்றுக்கு மேலதிகமாக குறித்த வழக்குகளுக்கான சரண குணவர்தனவுக்கு 18 லட்சம் ரூபாய் அபராதமும் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2026 ஆண்டில் அபிவிருத்தி லொத்தர் சபையின் தலைவராக பணியாற்றிய காலத்தில் அந்த நிறுவனத்துக்கு வாடகை அடிப்படையில் வாகனங்களை பெற்றுக் கொள்ளும் போது அதன் உரிமையாளர்களுக்கு சொந்தமான முறையில் செயற்பட்டு சாதகமான முறையில் செயற்பட்டு அரசாங்கத்துக்கு நட்டம் விளைவித்தமை தொடர்பாக சரண குணவர்தனுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இந்த 4 வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இவ்வழக்குகளின் விசாரணை நிறைவடைந்ததை தொடர்ந்து இதன் தீர்ப்பு ஏப்ரல் மாதம் 30 தேதி அறிவிக்கப்படும் என மேல் நீதிமன்ற நீதிபதி அறிவித்திருந்தார். எனினும் அன்றைய தினம் வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தீர்ப்பு தயாராக இல்லாததால் அது மே மாதம் 26 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதன் பின்னரும் தீர்ப்பு தயாராகின்மையினால் ஜூன் மாதம் 9 தேதியான நேற்று தினத்துக்கு அந்த தீர்ப்பு அறிவிப்பு ஒத்திவைக்கப்பட்டது. அதன்படி நேற்று மேற்படி வழக்குகள் மீள அழைக்கப்பட்டதோடு நீதிபதி தனது தீர்ப்பை அறிவித்தார். 69 பக்கங்களை கொண்ட இந்த தீர்ப்பை நீதிபதி வாசித்து காட்டினார். இந்த பிரதிவாதி 2006 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1 தேதிக்கும் 2007 ஆண்டு ஜூலை மாதம் 31 தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் அபிவிருத்தி லொத்தர் சபையின் தலைவராக பணியாற்றி வாடகை அடிப்படையில் வாகனங்களை பெறும்போது அதன் உரிமையாளர்களுக்கு சாதகமாக செயற்பட்டு அரசாங்கத்துக்கு இழப்பை ஏற்படுத்தியதாக லஞ்ச ஊழல் சட்டத்தின் 70 பிரிவின் கீழ் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளார். இதன்படி 3 வாகனங்களை வாடகைக்கு எடுத்தபோது 156,000 ரூபாய், 15,60,000 ரூபாய், அதே போல 15,21,000 ரூபாய் மற்றும் 96,000 ரூபாய் வரை முற்பணமாக செலுத்தப்பட்டிருக்கிறது. பிரதிவாதிக்கு எதிரான ஏனைய 3 வழக்குகளிலும் இதேபோன்று குற்றச்சாட்டுகளை சுமத்தப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த கொடுப்பனவுகளை செலுத்துவதாக சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து அவர்களை தூண்டியதற்கான சாட்சியங்களை அரசரப்பு சார்பித்திருக்கிறது. அந்த சாட்சியங்களை ஆராயும் போது சட்டவிரோதமான முறையில் பணத்தை செலுத்துவதற்காக பிரதிவாதி அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்துள்ளதை நீதிமன்றம் அவதானித்திருக்கிறது. குறித்த நிறுவனத்தினால் பெற்றுக் கொள்ளப்படும் சேவைகளுக்கு முன்னதாகவே பணம் செலுத்தும் நடைமுறை எதுவும் இல்லை என்பதோடு நிலையான கட்ட நடைமுறைக்கு முரணாக இந்த கொடுப்பனவுகள் செய்யப்பட்டுள்ளமை சாட்சியங்கள் மூலம் தெரிய வந்திருக்கின்றன. இதன் மூலம் அரசாங்கத்துக்கு இழப்பை ஏற்படுத்தும் வகையில் பிரதிவாதி செயற்பட்டிருக்கின்றார். எனவே எதிராளிக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை அரசு தரப்பு சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபித்துள்ளதால் அவர் குற்றவாளியாக அறிவிக்கப்படுகிறார் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து தண்டனையை குறைக்குமாறு நீதிமன்றில் கோரிக்கை விடுத்த சரண குணவர்தன சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி ரஞ்சன் டி சில்வா, கடன் நீதிபதி அவர்களே, எனது சேவை பெறுநர் 62 வயதுடைய ஒரு நபர். அவர் சமீபத்தில் இதய அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டவர் ஆவார். கடுமையான நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் மீண்டும் அரசியலுக்கு வரும் எண்ணத்தில் இல்லை. எனவே குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் 303 பிரிவின் கீழ் பிரதிவாதிக்கு இலகுவான தண்டனையை வழங்குமாறு சட்டத்தரணி நீதிமன்றத்திடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார். இதன்போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் சார்பில் முன்னிலையான அதன் உதவி பணிப்பாளர் நாயகம் அசித அந்தனி மன்றத்தில் தெரிவிக்கையில் இவர் இவ்வாறான ஊழல் செயல்பாடுகளினால் அரசாங்கத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் பாரிய பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இவ்வாறான செயற்பாடுகளினால் கடந்த காலங்களில் இலங்கை வங்குரோத்து அடைந்த நாடாக அறிவிக்கப்பட்டது. இதன் விளைவாக எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக மக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருக்க வேண்டியும் ஏற்பட்டது. அரசு துறையில் இடம்பெறும் இவ்வாறான ஊழல்களே இதற்கு பிரதான காரணமாக எனவே ஊழலை ஒழிப்பதற்கு சமூகத்திற்கு முன்மாதிரியாக அமையக்கூடிய தீர்ப்பை வழங்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கோரிக்கை விடுத்தது. இருதரப்பு வாதங்களையும் பரிசீலித்த நீதிபதி, அரசு நிறுவனங்களில் இடம்பெறும் இவ்வாறான ஊழல்களினால் பொருளாதாரத்துக்கு பாதிப்புகள் ஏற்படுகின்றன, பொதுப்பணத்தின் மீதான நம்பிக்கையும் அதனை பாதுகாக்கும் பொறுப்பையும் அரசு அதிகாரிகள் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் இவ்வாறான ஊழல்களால் அரசு நிறுவனங்கள் மீது பொதுமக்கள் வைத்துள்ள நம்பிக்கை சிதறடிக்கப்படுகிறது. குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் விதிகளுக்கமைய இலகுவான தண்டனையை வழங்குமாறு பிரதிவாதியின் சட்டத்திறனை கோரினார். எனினும் இந்த வழக்கின் தன்மையை ஆராயும்போது பிரதிவாதிக்கு அவ்வாறு சலுகைகள் வழங்க முடியாது. பொதுப்பணத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் ஊழலை தடுப்பதற்காகவும் பிரதிவாதிக்கு தண்டனையை வழங்க நீதிமன்றம் தீர்மானித்திருப்பதாக நீதிபதி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சரண குணவர்தன சிறைச்சாலை அதிகாரிகளால் சிறைச்சாலை கலை செல்லப்பட்ட இந்த தண்டனைக்கு எதிராக மேன்முறையீடு நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்ய எதிர்பார்ப்பதாக சரண குணவர்தனின் சட்டத்தரணி இங்கு தெரிவித்த விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த அபிவிருத்த சபையினுடைய பணத்தை முறைகேடாக பயன்படுத்தி குற்றச்சாட்டில் அவர் இப்போது கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்தார். அதன் அடிப்படையில் அதற்கான தீர்ப்பு மேல் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. 16 ஆண்டுகால கடூழிய சிறை, 15 லட்சம் ரூபாய் அவருக்கான தண்டப்பணம் விதிக்கப்படுகிறது. இதற்கு எதிராக இப்போது உச்சநீதிமன்றம் செல்வதற்கு சரண குணவர்தன் அவர்கள் மேன்முறையீடு செய்வதற்கு அவர் சட்டத்தரணிகள் தீர்மானித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்றைய பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அடுத்து இன்றைய தினம் மற்றொரு நீதிமன்றம் தொடர்பான செய்தி வீரகேசரி பத்திரிகையில், கபிலவின் வழக்கு விசாரணை 19 தேதிக்கு ஒத்திவைப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேனவின் மர்மமான மரணம் தொடர்பான மரண விசாரணையை எதிர்வரும் 19 தேதி வரை ஒத்திவைக்க கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பான சிசிடிவி மற்றும் தொலைபேசி பதிவுகள் குறித்து விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக நேற்று தினம் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நீதிமன்றத்துக்கு தெரிவித்ததை அடுத்து வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. மேற்படி வழக்கு நேற்று தினம் கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கொழும்பு வளைய குற்றப்பிரிவினால் 9 நாளாகவும் நேற்று சாட்சியங்கள் நெறிப்படுத்தப்பட்டன. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேன கொல்லப்பேட்டி பகுதியிலுள்ள வீடொன்றில் உயிர்ந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். சம்பவம் தொடர்பில் குறித்த வீட்டின் உரிமையாளரான கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா, அவரது மனைவி, வீட்டின் பணியாளர்கள், கபில சந்திரசேனவின் சட்டத்திறனியான ஜனாதிபதி ரியான்சி அரசகுலரத்ன உள்ளிட்ட 21 சாட்சியாளர்கள் இதுவரை நெறிப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். நேற்று நடைபெற்ற விசாரணையில் கொல்லப்பேட்டி போலீஸ் பிரிவின் குற்றப்பிரிவின் பொறுப்பதிகாரி உப போலீஸ் பரிசோதகர் உதேஷ் தமயந்தம், குற்றப்புலனாய்வு பிரிவின் பிரதான போலீஸ் பரிசோதகர் பிரசாத் சேனாதிரடி சில்வா மற்றும் போலீஸ் சிசிடிவி பிரிவின் கான்ஸ்டபிள் மதுஷ சமீர சம்பத் ஆகியோர் சாட்சியம் அளித்திருக்கிறார்கள். மன்றில் முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களை பரிசீலித்த நீதவான் 28 சாட்சியை எச்சரித்ததோடு மேற்படி வழக்கு எதிர்வரும் 19 தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் உத்தரவொன்றை பிறப்பித்திருக்கிறார். அது தொடர்பான செய்தியும் வெளியாகியிருக்கிறது. அடுத்து மற்றொரு செய்தி, முக்கியமான செய்தி இன்றைய பத்திரிகைகளில், செம்மணியில் 9 எண்பு கூடுகள் மீட்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிட இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில், 8 சிறுகளுடைய எலும்புக்கூடுகள் தோண்டி எடுப்பு, செம்மணியில் நேற்றும் 9 எலும்புக்கூடுகள் அடையாளம் என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையும் தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்து நாங்கள் பார்க்கலாம். செம்மணி மனித புதைகளிலிருந்து நேற்று 8 சிறுகளுடைய எண்புக்கூட்டு தொகுதிகள் உட்பட 9 எண்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதோடு ஒரு எண்புக்கூட்டின் மேல் இருந்து நாணய குற்றி ஒன்றும் சான்று பொருளாக மீட்கப்பட்டிருக்கிறது. அதேவேளை சிசுவினுடைய எண்புக்கூட்டு தொகுதி ஒன்று உட்பட 9 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியின் 3 கட்ட அகழ்வுப்பணியின் 20 நாள் அகழ்வுப்பணிகள் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றன. அதன்போது ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட சிறுவர்களுடைய 8 எண்புக்கூடு தொகுதி உட்பட 9 எண்பு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. அந்த வகையில் மேலும் சிசிவினுடைய எண்புக்கூடு உட்பட 9 எண்புக்கூடு அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவற்றை சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதேவேளை இன்றைய அகழ் பணியின் போதும் எண்புக்கூடொன்றின் மீதிருந்த நாணய குற்றி ஒன்று மீட்கப்பட்டு சான்று பொருட்கள் அடையாளம் காணப்பட்டன. இதன்படி செம்மணியில் இதுவரையிலான காலப்பகுதியில் இடம்பெற்ற அகழ் பணிகளின் போதும் 327 மனித எண்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்ட நிலையில் 311 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது? நம்ப ஆச்சு.

மற்றும் வசந்தும் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடும் அந்த வகையில் தினகரன் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்தி குறித்து பார்க்கலாம். அவசர கால சட்டம் 128 மேலதிக வாக்குகளால் சபையில் நீடிப்பு என்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. அவசர கால சட்டம் 128 மேலதிக வாக்குகளால் நேற்று செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. பாராளுமன்றத்தில் நேற்று அவசர கால சட்டத்தை மேலும் வெடிப்பதற்கான பிரதிநிதி மீதான விவாதம் இடம்பெற்றது. விவாதத்தின் முடிவில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவரான கோரிக்கை முன்வைக்க அது தொடர்பான விடயங்கள் நேற்று தினம் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. அதன்படிதான் வாக்கெடுப்பு இடம்பெற்றது. அந்த அடிப்படையில் யாழ் மாவட்ட எம்பி கஜன்குமார் பொன்னம்பலம் வாக்கெடுப்புக்கான கோரிக்கையை முன்வைத்திருந்தார். இதனையடுத்து இடம்பெற்ற வாக்கெடுப்பில் அவசர கால சட்டத்தை மேலும் வெடிப்பதற்கு ஆதரவாக 135 வாக்குகளும் எதிராக 7 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு இணைந்து தமிழரசுக் கட்சியும் அவசர சட்டத்திற்கு எதிராக வாக்களித்தது. இந்நிலையில் அவசர நடிப்பு 128 மேலதிக வாக்குகள் சபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதும் அந்த செய்தி முக்கியமாக இருப்பதற்கெல்லாம் இந்த வாக்கெடுப்பில் 82 எம்பிக்கள் பங்கேற்கவில்லை என்பதும் இங்கே நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது. அடுத்து நேற்று தினம் தளபத்துக்கோட பகுதியில் இடம்பெற்ற தீ விபத்து சம்பந்தமான செய்திகளும் இன்றைய பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருக்கின்றன. இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியான செய்தி தளபத்துக்கோட உணவகத்தில் தீ மூவர் எரிந்து உயிரிழப்பு என்பதும் அந்த செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. தளபத்துக்கோட சந்தியில் உள்ள உணவகம் ஒன்றில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் மூவர் ஒளி உயிரிழந்திருக்கிறார்கள். திடீரென ஏற்பட்ட தீ உணவகம் முழுவதும் பரவியதை அடுத்து தப்பிக்க முடியாமல் பலர் சிதறி ஓடியிருக்கின்றார்கள். இவர்களில் பலத்த காயங்களுக்குள்ளான மூவர் சிகிச்சை பலனின்றி உழந்திருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நெரிசலுக்கு தடுமாறி விழுந்ததில் இம்மூவரும் பலத்த எரிகாயங்களுக்கு உள்ளாகிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 4 தீக்காயங்களுக்கு உள்ளாகி வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விபத்து நேற்று முற்பகல் இடம்பெற்றது. தீயை கட்டுப்படுத்தும் பணிகளில் கோட்டை மாநகர சபைக்கு சொந்தமான 3 தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டன. எரிவாயு கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியில் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த ஹோட்டலுக்குள் வெளியில் வருவதற்கான வாய்ப்பு பின்புறத்தில் இல்லை என்பது காரணத்தினால் முன்பக்கம் தீ பாரிய அளவில் பரவியதால் அங்கு ஊழியர்கள் வெளியில் வர முடியாமல் தவித்து அதில் தீயில் கருகி இவ்வாறு மூவர் பலியாகியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். சம்பவம் தொடர்பாக தற்போது போலீசார் தீவிரமான விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். அடுத்து நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் இடம்பெற்ற விடயங்கள் குறித்து நாங்கள் இப்போது முக்கியமாக பிரதானமாக கவனத்தை போகின்றோம். இன்று தினம் பல விடயங்கள் பாராளுமன்றத்தில் பேசுகிறோளாக மாறியிருந்தன. அதில் பிரதானமான விடயம் நேற்று தினம் அமைச்சர் ஹர்ஷன நாணைக்கார் அவர்கள் தெரிவித்த கருத்து. இன்றைய வீரகேசரி பத்திரிகை தொடர்பான செய்திக்கு பிரதான தலைப்பிடப்படுகிறது. கோட்டாபயவுக்கு பயணத்தடை விதித்த பின்னரே பலர் திணறல், ஒரு சில மாதங்களில் உண்மை வெளிவரும், விசாரணைகளை சலையுடன் நிறுத்தவே போராடுகிறார்கள். நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார் அறிவிப்பும் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதாகவும் அவர் தெரிவித்த தகவலை அடிப்படையாக வைத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிட தினகரன் பத்திரிகையில் கோட்டாபயவுக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டதால் பலருக்கு கலக்கம், பொன்சேகாவை சிறையில் அடைத்தபோது எவரும் பேசவில்லை, எவர் திணறினாலும் திட்டினாலும் சட்டம் கடமையை செய்யும் என்பதாக அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சுரேஷ்சாலை கைது செய்யப்பட்டு 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட போதும் எலி கரப்பான் பூச்சி ஓடுகின்றது என்று எவரும் குறிப்பிடவில்லை, தாய் மனைவி என்று எவரும் வரவில்லை, கோட்டாபய ராஜபக்சவுக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதித்த பின்னர் கலக்கமடைந்து அனைவரும் வெளியில் வந்து சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள். சுரேஷ் சலேவுக்காக இவர்கள் இன்று ஒன்றிணையவில்லை. எப்படி யாராவது போராடி இது விசாரணைகளை சலேவுடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும், அதற்கு மேல் சென்றால் பிரதான சூத்திரதாரி வெளிப்படுவார் என்பதை இவர்கள் நன்கு அறிவார்கள். இன்னும் ஓரிரு மாதங்களில் உண்மை வெளிவரும், திணறுபவர்கள் திணறட்டும், மக்கள் தெளிவாகவே இருக்கிறார்கள் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அவசரகால சட்டம் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். எம்மை விமர்சிப்பதற்கும் கேள்வி கேட்பதற்கும் நாட்டு மக்களுக்கு முழு உரிமை உண்டு, ஆனால் அந்த உரிமை அரசு நிதியை மோசடி செய்தவர்களுக்கு படுகொலையாளிகளுக்கும் கிடையாது. ஒருவரின் உரிமை
பெரிதொருவருக்கு இடையூறாக அமையக்கூடாது. நாட்டு மக்களின் பேச்சுரிமை மற்றும் கரு சுதந்திரத்துக்கு எதிராக அரசாங்கம் செயற்படவில்லை. இதனால்தான் பலர் போலி முகப்புத்தக கணக்குகளூடாக போலியாக பல குற்றங்களை முன்வைக்கிறார்கள் என்பதாக அமைச்சர் அவர்கள் அங்கு சுட்டிக்காட்டியிருந்தார். பல விடயங்களை அவர் நேற்று தினம் தெரிவித்திருந்தார். எனவே இந்த பயங்கரவாத தடைச்சை ரத்து செய்வோம் என்று நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதி நிறைவேற்றுவோம், பயங்கரவாத தடைச்சை ரத்து செய்து அதற்கு பதிலாக புதிய சட்டம் ஒன்றை ஏற்றுவதற்கு நடவடிக்கைகளும் கொண்டுவரப்போவதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே நேற்று தினம் பல விடயங்களை சுட்டிக்காட்டி அவர் பேசியிருந்தார். அதில் சுரேசாலை தொடர்பான விவகாரம் தான் பிரதானமாக இருந்தது. சுரேசாலை 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட போதும் எவரும் அவரை நினைக்கவில்லை, சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடவில்லை, முள்ளங்கியும் சோறும் சாப்பிடுவதாக குறிப்பிடவில்லை, தீ வைத்துக் கொள்வதாக குறிப்பிடவில்லை, தாய் மனைவி என்று எவரும் வரவில்லை. கோட்டாபே ராஜபக்சவுக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதித்தவுடன் அனைவரும் கலக்கமடைந்து வெளியில் வந்திருக்கிறார்கள். 90 நாட்கள் செலவுக்கு நல்ல சாப்பாடு தான் கிடைத்தது. கோட்டாவுக்கு பயணத்தை விதித்த பின்னர் சோறும் முள்ளங்கியும் கிடைத்தது. கோட்டை புகையிலையம் முன்பாக சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். 20 பேர் கூட அங்கு இருக்கவில்லை. சுரேசாலைவுக்காக இவர்கள் இன்று ஒன்றிணையவில்லை. எப்படியாவது போராடி விசாரணைகளை சலேவோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு மேல் சென்றால் பிரதான சூத்திரதாரி வெளிப்படுவார் என்பதை அவர்கள் நன்கு அறிவார்கள். எனவே அதற்காகவே திணறுகிறார்கள். அனுதாபத்தை தக்க வைத்துக் கொள்ளவே இவர்கள் முயற்சிக்கிறார்கள். குண்டு தாக்குதலில் 278 பேர் கொல்லப்பட்டார்கள், 500 பேர் வரை படுகாயமடைந்தார்கள். இவர்கள் பற்றி ஒரு சில ஊடகங்கள் பேசுவதில்லை. சரத் பொன்சேகாவை சிறைக்கு அனுப்பும்போது ராணுவத்தினர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கொள்கை எங்கு சென்றது? குண்டு தாக்குதல்கள் தொடர்பான உண்மை இன்னும் ஓரிரு மாதங்களில் வெளிவரும். திணறுபவர்களை பொருட்படுத்தப் போவதில்லை. மக்கள் தெளிவாகவே இருக்கிறார்கள் என்பதாகவும் நீதிபதி அர்ஷன் நாணேக்கார் அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார். இதேபோல இந்த விவகாரம் தொடர்பாக நேற்று தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் நலிந்த ஜாயதீஸ் அவர்களும் பல கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அவர் தெரிவித்த கருத்து இன்றைய தினம் திவைன பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அட்டால தாக் கெஹ்வாத் விமர்சன நத்ரகரான் என்ன அமைதி நலிந்த கியா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது காணலாம். 1000 இந்த போராட்ட விடுதிகள் அல்லது போராட்ட கூடாரங்கள் அமைக்கப்பட்டாலும் நாங்கள் விசாரணை நிறுத்தப்போவதில்லை என்பதாக நேற்று தினம் அமைச்சர் நலிந்த ஜாயதீஸ் அவர்களும் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காணலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் தொடர்பான செய்தி, விசாரணைக்கு ஒத்துழைக்க சலேவுக்கு ஏன் தயக்கம்? எத்தனை கூடாரங்கள் அமைத்து போராடினாலும் விசாரணை தொடரும், அரசாங்கம் திட்டவட்டம் என்பது இன்றைய வீரகேசரியுடைய தலைப்பாக இருக்கிறது. அந்த வகையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுபவர்கள் தொடர்பான விசாரணை செயல்முறை குறித்து ஏனையோரை விடவும் புலனாய்வு பிரிவு பிரதானியாக பதவி வகித்த சுரேஷ் சலேவுக்கு நன்றாக தெரியும். அவர் உண்மையிலேயே எந்த ஒரு குற்றத்தையும் புரியவில்லை என்றால் இந்த விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவதே அவர் செய்யக்கூடிய சிறந்த விடயமாகும். மாறாக அவர் ஏனைய தரப்புகளோடு இணைந்து விசாரணை செயல்முறைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க மறுப்பதனால் இத்தாக்குதலிருந்து அவருக்கு தொடர்பு இருக்கக்கூடுமோ எனும் சந்தேகம் எழுகிறது என அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சருமான நலிந்த ஜாயதீஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அமைச்சரவை தீர்மானம் அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் நேற்று கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். தற்போது ஊடக வேலை கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த

கடந்த மூன்றாம் தொகுதி கோட்டாபய ராஜபக்ச உள்ளிட்ட மூவருக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டதன் பின்னரே இந்த போராட்டங்கள் நடத்தப்படுகின்றன. எனவே இதனோடு தொடர்புடைய ஏதாவது ஒரு தரப்பினர் தேவைக்கு அமைவாகவே இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது போல் தெரிகிறது என்பதாக தெரிவித்திருக்கின்றார். இந்த போராட்டங்கள் மற்றும் எதிர்ப்புகள் அனைத்தும் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் சரியான பாதையில் செல்கின்றன என்பதற்கான அத்தாட்சியாகும். ஆகையினாலேயே இவ்வகாரத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள் இப்போதும் பதறுகிறார்கள். தற்போது ஒரு கூடாரம் அல்ல, 10 கூடாரங்கள் இட்டு போராடினாலும் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறும். இந்த தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டோருக்கான நீதி நிலையாட்டப்படும் என வழங்கிய வாக்குறுதிக்கு அமைவாக அரசாங்கம் செயற்படுகிறது. அதேபோன்று இவ்விசாரணைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் விதத்தில் கருத்துக்களை வெளியிடுவோர் மற்றும் அத்தகைய நடவடிக்கையில் ஈடுபடுவோர் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவும் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டுவரும். அதன் பின்னர் நீதிமன்றம் உரிய தீர்மானங்களை மேற்கொள்ளும். அடுத்ததாக பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சுரேஷ் சலே இதற்கு முன்னைய சந்தர்ப்பங்களில் அச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் நடத்தப்பட்டதைப் போன்றே நடத்தப்படுகிறார். மாறாக அவர் அசாதாரணமாக சித்திரவதைக்கோ அல்லது மீறல்களுக்கோ உட்படுத்தப்படவில்லை. இச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பான விசாரணை செயல்முறை குறித்தும் ஏனையோரை விடவும் புலனாய்வு பிரிவின் பிரதானியாக பதவி வகித்த சுரேஷ் சலேவுக்கு நன்றாக தெரியும். அவர் உண்மையிலேயே எந்த ஒரு குற்றத்தையும் புரியவில்லை என்றால் இந்த விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதே அவர் செய்யக்கூடிய சிறந்த விடயமாக இருக்கும். என விசாரணை செயல்முறைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க மறுப்பதனால் இத்தாக்குதலோடு அவருக்கும் தொடர்பு இருக்கக்கூடுமோ என்ற சந்தேகம் எழுவதாக நேற்று தினம் அமைச்சர் நளின் ஜெயதீச அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் சுட்டிக்காட்டியிருந்த விடயங்களும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்து சரத் பொன்சேகா அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்தும் இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய முக்கியமான முதற்பக்க செய்தியாக இடம்பிடிக்கிறது. அது குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். கோட்டாவுடன் இணைந்து எனது கைதுக்கு உடந்தையாக செயற்பட்டவர் சுரேஷ் சலே என்பதாக சரத் பொன்சேகா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. கைது செய்தது முதல் தம்மை சிறையில் அடைக்கப்பட்டதற்கான சகல அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் கோட்டாபய ராஜபக்சவுக்கு சுரேஷ் சலேயை வழங்கியதாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை பற்றி தெளிவுபடுத்தியிருக்கின்றார். எனவே மது போத்தல்களுக்கும் சோற்று பாசல்களுக்கும் மற்றும் 1000 ரூபாய் பணத்திற்கும் சமூக ஊடகங்களில் வாயிலாக வதந்திகளை பரப்பி ராஜபக்சேக்களுக்கு முட்டுக் கொடுக்கும் நபர்கள் குறித்து குறிப்பிட்ட பொன்சேகா தமக்கு நேர்ந்த அரசியல் பழிவாங்கலின் பின்னணியிலிருந்த உண்மைத்தன்மைகளையும் அவர் வெளிப்படுத்தியிருப்பதாகத்தான் அந்த செய்தியும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே எவ்வித குற்றச்சாட்டுகளோ அல்லது முறையான நீதிமன்ற விசாரணைகளும் இன்றி தம்மை கடற்படை தலைமையகத்தில் சுமார் 8 மாதங்கள் தொடர்ச்சியாக தடுத்து வைத்திருந்ததாக பொன்சேகா சுட்டிக்காட்டினார். ஜன்னல்கள் மற்றும் கதவுகள் பலகைகளால் அடைக்கப்பட்ட ஒரு சிறிய அறையிலேயே தாம் அடைத்து வைக்கப்பட்டதாகவும் அவர் விவரித்தார். சிறைச்சாலைகள் மற்றும் தடுப்பு காவல் முகாம்களில் இருப்பவர்களின் அனுபவங்கள் என்ன என்பது குறித்து முழுமையான அறிவும் அனுபவமும் சலேவுக்கு உண்டு என குறிப்பிட்டார். அவர் சலே கபில ஹெந்தவிதாரண போன்றவர்களின் ஆலோசனைகளையும் வழிகாட்டுகளையும் பெற்றுக்கொண்டே கோட்டாபய ராஜபக்சே தங்களை சிறையில் அடைத்து பழிவாங்கியதாகவும் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். இந்த பழிவாங்கல் நடவடிக்கைகள் தம் மீது மாத்திரமின்றி தமது குடும்பத்தினர் மீதும் திட்டமிட்டு கட்டவிழ்த்து விடப்பட்டதாகவும் அவர் கவலை வெளியிட்டிருக்கின்றார். மேலும் தம்மை கைது செய்தன்று தமது மனைவியை அதிகாலை 4 மணி வரை குற்றவியல் திணைக்களத்தினர் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தியதாகவும் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சரத் பொன்சேகா அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அதேபோல் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விவகாரம் பேசுபொருளாக மாறியது இன்றைய தினகரன் பத்திரிகையின் செய்தி. பாடகர் சங்கீர்ஷனை விடுவிக்காவிட்டால் வடகிழக்கு போராட்டங்கள் வெடிக்கும், சபையில் தமிழரசுக் கட்சி எம்பி சிவஞானம் சிறிதன் என்பதாக அந்த செய்திக்கு தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றுகின்றது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாடகர் சங்கீர்ஷனை உடனடியாக விடுவிக்காவிட்டால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போராட்டங்கள் வெடிக்கும் என தமிழரசுக் கட்சியின் எம்பி சிவஞானம் சிறிதரன் பார்லமெண்ட்டில் தெரிவித்தார். பார்லமெண்ட்டில் நேற்று இடம்பெற்ற அவசரகால சட்ட நீடிப்பு தொடர்பான பிரதிநிதி மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது பயங்கரவாத தடைச்சட்டத்தின் ஊடாக மீண்டும் இந்த நாட்டில் பயங்கரமான துயரமான சம்பவங்கள் இடம்பெற்று தொடங்கியிருக்கின்றன. யாழ்ப்பாணத்தில் வைத்து கிளிநொச்சி உதயநகர் கிழக்கைச் சேர்ந்த கணேஷ்குமார் சங்கீர்ஷன் என்ற இளம் பாடகர் பயங்கரவாத தடைச்சின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். நாட்டில் ஒரு பாடல் பாடியதற்காக ஒரு காலத்தின் செய்தியை கண்ணாடியாக சொல்கின்ற ஒரு கலைஞன் சிறையில் அடைக்கப்படுகிறார். எனவே நாட்டில் 1978 கொண்டுவரப்பட்ட பயங்கரவாத தடைச்சட்டம் என்பது சிங்கள தமிழ் இளைஞர்களை மிக மோசமாக பாதித்திருந்தது. இன்று அரசமைத்துள்ள ஜேபியை சேர்ந்த 60,000 மேற்பட்ட சிங்கள இளைஞர்கள் யுவதிகள் படுகொலை செய்யப்பட்ட இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த

கலைஞர் ஜாவர்தன் ரணசிங்க பிரேமதாசாக மிக கொடுமையாக பயன்படுத்தியிருந்தார்கள். தமிழ் இளைஞர் யுவதிகளுக்கு பல்லாயிரக்கணக்கில் இந்த சட்டத்தினால் சகல அரசாங்களினும் படுகொலைகள் செய்யப்பட்டனர். எனவே சித்திரவதை செய்யப்பட்டார்கள். சிறைகளில் அடைக்கப்பட்ட எதிர்க்கட்சியில் இருந்தபோது தற்போதைய ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக்க இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை ஆட்சிக்கு வந்தவுடன் ஒழிப்போம் என பல தலைவர்கள் கூறியிருந்தார். புதிய பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பில் இப்போது பேசப்படுகிறது. ஒரு கோட்டுக்கு பதிலாக இன்னொரு பெரிய கோட்டை கீற முனைவது ஆகவே தெரிகிறது. இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தின் மூலம் தான் தமிழ் மக்கள் நாட்டின் பல கொடுமைகளை அனுபவித்தார்கள். இந்த தடைச்சட்டத்தை பயன்படுத்திதான் தற்போது சங்கீஷனை கைது செய்திருக்கிறார்கள். அவர் ஒரு பாடல் பாடியிருந்தார், இந்த நாட்டில் பாடும் உரிமை தடுக்கப்பட்டுள்ளதா என்பதாக. நேற்று தினம் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு நேற்று தினம் அமைச்சர் ஆனந்த விஜயபால அதே போல அரசு நாணயக்கார் ஆகியோரும் பதில் வழங்கியிருந்தார்கள். அது தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்க்கிறோம். அந்த வகையில் நேற்று தினம் இந்த பயங்கரவாத தடைச்சட்டம், அதே போல கிளிநொச்சி பாடகர் இளைஞர் கைது செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஸ்ரீ நம்பி பார்லமெண்டத்தில் கேள்வி எழுப்பினார். அது குறித்து பார்லமெண்டத்தில் நேற்று தினம் ஆனந்த் விஜயபால் அமைச்சர் அவர்கள் பதில் வழங்கியிருந்தார். தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது, கைதான கிளிநொச்சி இளைஞர் தொடர்பில் சட்டமாதிரியுடன் பேச்சு, புலிகளை ஊக்குவிக்கும் எந்த செயல்பாடுகளுக்கும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்பதாக அவர் தெரிவித்த கருத்து இவ்வாறு இருக்கிறது. விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் வகையிலான எந்த ஒரு செயல்பாடுகளுக்கும் ஒருபோதும் அரசாங்கம் இடமளிக்காது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால் தெரிவித்தார். கைதாகியுள்ள கிளிநொச்சி மாவட்ட இளைஞர் தொடர்பில் சட்டமாதிபரின் ஆலோசனைக்கு இணங்க தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். பார்லமெண்ட் நேற்று தினம் ஒழுங்கு பிரச்சினை ஒன்று எழுப்பிய பார்லமெண்ட் உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கேள்வி எழுப்பிய போது அதற்கு பதிலளிக்கும் போதுதான் அமைச்சர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விவகாரங்கள் குறித்தும் நேற்று தினம் பார்லமெண்டத்தில் பல்வேறு விடயங்கள் பேசுபொருளாக மாறின. அந்த வகையில்தான் அர்ச்சனா எம்பி அவர்கள் விடுதலை புலிகள் அமைப்புடன் இந்த எந்த விதத்திலும் தொடர்பில்லாத சங்கீர்சனன் பயங்கரவாத திட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் நிலைப்பாடு என்ன என கேள்வி எழுப்பினார். அர்ச்சனா எம்பியின் அந்த கேள்விக்கு பதிலளிக்கையிலே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் எந்த ஒரு செயற்பாடுகளுக்கும் ஒருபோதும் அரசாங்கம் இடமளிக்கப் போவதில்லை, எனினும் யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கான உரிமை அனைவருக்கும் உள்ளது. விடுதலை புலிகள் தொடர்பில் பாடல் பாடி அவற்றை சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்வதற்காகவே கிளிநொச்சி இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த இளைஞரின் கைது தொடர்பில் போலீஸ் அதிபர் இன்று நேற்றைய தினம் சட்டமாதிபரோடு கலந்துரையாடி இடம்பெற்றேன் எனவே ஈடுபட்டிருக்கின்றார். அதனையடுத்து இத்தொடர்பில் சாதகமான நடவடிக்கை எடுப்பதற்கான தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. இதேபோல இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பாக நேற்று தினம் பார்லமெண்டத்தில் கேள்வி எழுப்ப அதற்கு நேற்று தினம் ஹர்ஷ் நாணயக்கார் அவர்களும் பதில் வழங்கியிருந்தார். அது தொடர்பான செய்தி இன்று தினம் லங்கா தீபத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. சஸ்த பணத்தை குணுகுடையிட்டு தான் கெட்டும்பத மாசகின் மெத்தி சபையிட்ட என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது காணலாம். எனவே இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை குப்பை கூடையில் போடுவதற்கான சட்டம் மூலம் விரைவில் ஒரு மாதத்தில் பார்லமெண்டத்துக்கு கொண்டு வரப்படும் என்பதாக நேற்று தினம் அமைச்சர் அர்ச்சனா நாணயக்கார் அவர்கள் தெரிவித்த கருத்து இடம்பெற்றிருப்பதை காணலாம். அதே செய்தி இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. பயங்கரவாத தடைச்சட்டம் இன்றும் அமலிலே உள்ளது, பாடியதற்கான கைது செய்யப்படவில்லை என்றும் நீதியமைச்சர் விளக்கம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் வகையில் வார்த்தைகளை சமூக ஊடகங்களில் வாயிலாக பகிர்ந்த காரணத்தால்தான் கிளிநொச்சி இளைஞன் கைது செய்யப்பட்டார். நாட்டில் இன்றும் பயங்கரவாத தடைச்சட்டம் அமலில்தான் இருக்கிறது. இந்த இளைஞனுக்கு இன்னும் தடுப்பு கால உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை. ஆகவே நீதிமன்றத்தை நாடி பிணை பெற்றுக் கொள்ள முடியும் என நீதி மற்றும் தேசிய உரிமைப்பாடு அமைச்சர் அர்ஷன் நாணயக்கார் அவர்கள் நேற்று தினம் இந்த விவகாரம் தொடர்பாக பார்லமெண்ட் சுட்டிக்காட்டியிருந்தார். பயங்கரவாத தடைச்சட்டத்தை ரத்து செய்வோம் என்று நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுவோம், பயங்கரவாத தடைச்சட்டத்தை ரத்து செய்து அதற்கு பதிலாக புதிய சட்டம் ஒன்றை ஏற்றுவதற்கான நடவடிக்கை நிறைவடையும் கட்டத்தில் உள்ளன, இன்னும் ஓரிரு மாதங்களில் பயங்கரவாத தடைச்சட்டத்தை ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் பார்லமெண்டத்துக்கு சமர்ப்பிக்கப்படும், மேடையில் பாடல் பாடியதற்காக தமிழறிஞர் கைது செய்யப்பட்டதாக எதிர்க்கட்சி எம்பி ஒருவர் சபையில் குறிப்பிட்டார். இது முற்றிலும் தவறு. அந்த இளைஞன் மேடையில் பாடல் பாடியதற்காக கைது செய்யப்படவில்லை. குறித்த பாடலை பாடி அதை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்ததற்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பயங்கரவாதம் தொடர்பாக 2011 ஆண்டு திருச்சட்டத்தின் பிரகாரம் இந்த இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பேச்சுரிமை என்பது வடக்குக்கும் தெற்குக்கும் ஒன்றாகவே காணப்படுகிறது. தமிழ் முஸ்லீம் என்பதால் சட்ட குறைவாகவும் சிங்களம் என்பதால் சட்டம் அதிகமாக வழங்கப்படவில்லை. விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் வகையிலான வார்த்தைகளை சமூக ஊடகங்கள் ஊடாக பகிர்ந்த காரணத்தால் தான் இவர் கைது செய்யப்பட்டார். நாட்டில் இன்றும் பயங்கரவாத தடைச்சட்டம் அமலில்தான் இருக்கிறது. இந்த இளைஞனுக்கு இன்னும் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை. ஆகவே நீதிமன்றத்தின் நாடி பிணை பெற்றுக் கொள்ள முடியும். பேச்சு சுதந்திரம் என்று குறிப்பிட்டுக் கொண்டு முறையற்ற வகையில் செயற்படக்கூடாது. நீதிபதி அலெக்ஸ் ராஜா மற்றும் இடமாற்றம் தொடர்பிலும் எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். நீதிபதியின் இடமாற்றம், பதவி உயர்வு மற்றும் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் நிறைவேற்ற அதிகாரமோ அரசாங்கமோ தலையிடுவதில்லை. அரசியலமைப்பு ஊடாக ஸ்தாபிக்கப்பட்டுள்ள நீதி சேவைகள் ஆணைக்குழு ஊடாகவே பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. கடந்த கால அரசாங்கங்கள் அரசியலை தலையீட்டோடும் நீதிபதி இடமாற்றம் செய்திருக்கலாம். நாங்கள் அவ்வாறு செய்யப்போவதில்லை. எவருக்கேனும் பிரச்சனைகள் காணப்பட அது குறித்தும் நீதி சேவை ஆணைக்குழுவுக்கு அறிவித்தும் அங்கு தீர்வு பெற்றுக் கொள்ள முடியும் என்பதாக நேற்று தினம் நீதியமைச்சர் அர்ஷன் நாணயக்கார் அவர்கள் பார்லமெண்டத்தில் பல கேள்விகளுக்கு பதில் வழங்கியிருந்தார். இந்த விடயங்கள் இவ்வாறு இருக்க நேற்று தினம் பிமல் ரத்நாயக்க அமைச்சர் அவர்களும் பார்லமெண்டத்தில் பல விடயங்களை சுட்டிக்காட்டி பேசினார். அவர் தெரிவித்த கருத்து இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இருப்பதை காணலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியான செய்தி, ஊழல்வாதிகளின் ஒன்றிணைந்த அச்சுறுத்தல்களுக்கு அரசாங்கம் ஒருபோதும் அடிபணியாது, சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க என்பதாக
இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. ஊழல்வாதிகள் அனைவரும் ஒன்றிணைந்து விடுக்கும் அச்சுறுத்தல்களுக்கு அரசாங்கம் ஒருபோதும் அடிபணியாது என சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார். நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளிய இவர்கள் உயர்நீதிமன்றத்தால் பொருளாதார படுகொலையாளிகள் என்று பெயர் குறிப்பிடப்பட்டவர்கள். இவ்வாறானவர்களை மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சிப்பதாக சபையில் குறிப்பிட்ட அமைச்சர் அவர்களின் குறுகிய நோக்கம் ஒருபோதும் நிறைவேறாது என்றும் தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற முத்திரை தீர்வை விசேட ஏற்பாடுகள் சடுதிகளான கட்டளை சட்டத்தின் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கடந்த காலங்களில் மக்களின் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் இவர்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அழைப்பு விடுத்த போதும் பாம்பு கடித்து விட்டது வர முடியாது என்று குறிப்பிட்டவர்களே இவர்கள். இப்போது திரைசேரியின் 2.5 மில்லியன் நிதி தொடர்பில் இவர்கள் பேசுவது விந்தையாக உள்ளது. அரசாங்கம் சர்வதேச நாணயத்திற்கு சென்றமைத்துள்ளதில் எதிர்க்கட்சியினர் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். ராஜபக்சேக்கள் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியதால் தான் அரசாங்கம் சர்வதேச நாணயத்துக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. எவரும் விரும்பி அங்கு செல்லவில்லை. மஹிந்த ராஜபக்சே, கோட்டாபய ராஜபக்சே, பெசில் ராஜபக்சே ஆகியோர் பொருளாதார படுகொலையாளிகள் என்று உயர்நீதிமன்றம் ஏகமனதாக தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த பொருளாதார படுகொலையாளிகள் தூக்கத்திலிருந்து விழித்திருந்ததைப் போன்று இப்போது பேசுகிறார்கள். தமது அமைச்சுக்களில் ஆட்களை சேர்ப்பதற்காக ஜனாதிபதியின் மகனுக்கு கடந்த காலங்களில் கடிதம் எழுதிவிட்டு அடிமை போன்று இருந்தவர்கள் இன்று நாட்டின் பொருளாதார பாதிப்பு பற்றி பேசுகிறார்கள். ஊழல்வாதிகள் அனைவரும் இன்று ஒன்றிணைந்திருக்கிறார்கள். அவர்கள் எமக்கு அச்சுறுத்தல் விடுக்கிறார்கள். அவர்களின் அச்சுறுத்தலுக்கு அரசாங்கம் ஒருபோதும் அடிபணியாது. நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்கள் உயர்நீதிமன்றத்தால் பொருளாதார படுகொலையாளிகள் என்று பெயர் குறிப்பிட்டவர்கள். இவ்வாறானவர்கள் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சிக்கிறார்கள். அவர்களின் நோக்கம் ஒருபோதும் நிறைவேறாது என்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டி விவகாரங்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம். இதேபோல் நேற்று தினம் அமைச்சர் ஆனந்த விஜயபால் இன்னும் ஒரு முக்கியமான தகவலையும் சுட்டிக்காட்டியிருந்தார். நேற்றைய பாராளுமன்றத்தின் போது அவர் தெரிவித்த கருத்து இன்று தினம் டெய்லி மிரர் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் லங்காதீபத்தினுடைய முக்கியமான செய்தியாகவும் இடம்பெறுகிறது. இன்றைய லங்காதீப பத்திரிகையில் பொரு கம்பெனி ஹதா டொலர் கோட்டி பாக் நாட்டின் பிட்டகரலாம் என்டிபி பேங்குவின் இசு சல்லி ஏ அத்தர விமர்சனைய கடினமின் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் லங்காதீப பத்திரிகை தலைப்பெற்றிருப்பார்களாம். திவயின பத்திரிகையில் பாண்டு கென்வன முவாவின் டொலர் பண்ணலா என்டிபி சல்லி ஹேமலு என்பதாக அந்த செய்திக்கு இன்று தினம் திவயின பத்திரிகை தலைப்பிடுகிறது. அதேபோல் டெய்லி மிரர் பத்திரிகையிலும் அதுரமான செய்தி இவ்வாறு இருக்கிறது. மெசிவ் டொலர் ஸ்கேம் எக்ஸ்போஸ்ட் மில்லியன்ஸ் இன்க்ளூடிங் என்டிபி மொனேஸ் சிப்னன்ட் அவுட் ஆப் எஸ் எல் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த போலியான கம்பெனிகளை வடிவமைத்து அதன் ஊடாக பொருட்களை கொண்டு வருவதாக தெரிவித்து 5 கோடிக்கும் அதிகமான டொலர்கள் வெளிநாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த டொலர்கள் கொண்டு சென்று இவர்கள் குறிப்பிட்ட எந்த பொருட்களும் நாட்டுக்கு கொண்டு வரப்படவில்லை. எனவே திட்டமிட்டு இவர்கள் கடந்த 2023 முதல் இந்த செயற்பாட்டை முன்னெடுத்து வந்திருப்பதாக நேற்று தினம் அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த என்டிபியிலிருந்து வங்கியிலிருந்து 13 பில்லியன் ரூபாய் மோசடி செய்யப்பட்ட சம்பவங்களும் இதனோடு தொடர்புடைய விடயமாக இருப்பதாகவும் நேற்று தினம் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கிட்டத்தட்ட 26 நாடுகளில் 256 கம்பெனிகள் இவ்வாறு போலியாக அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் நேற்று தினம் சுட்டிக்காட்டிய விடயங்கள் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம். குறிப்பாக நெக்ஸ்ட் ஜென் என்று கூறப்படுகின்ற ஒரு கம்பெனி ஊடாகத்தான் இந்த மோசடி இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த 2023 முதல் இவ்வாறு இந்த டொலர் கப்பல் ஏற்றப்பட்டு டொலர்கள் மோசடியான முறையில் வெளிநாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. பொருட்களை கொண்டு வருவதாக தெரிவித்து இவர்கள் கொண்டு சென்றிருக்கிறார்கள். இதற்காக அவர்கள் போலியான கம்பெனிகள் கிட்டத்தட்ட 115 அதிகமான போலியான கம்பெனிகள் அமைக்கப்பட்டு அந்த கம்பெனிகளிடமிருந்து பொருட்களை கொண்டு வருவதாக தெரிவித்து இங்கிருந்து டொலர்களை அவர்கள் செலுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அங்கிருந்து பொருட்கள் கொண்டு வரப்படவில்லை. இவ்வாறுதான் இவர்கள் திட்டமிட்டு டொலர்களை வெளிநாடு கொண்டு சென்று நாட்டில் டொலர் பற்றாக்குறை தொடர்பான பிரச்சினைக்கு ஏதுவான விடயங்களுக்கு அவர்கள் காரணியாக இருந்திருப்பதாக தெரியவில்லை. இந்த விடயம் இப்போது குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் சுங்கம் ஆகியன முன்னெடுத்த விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த சமூக அடிப்படையாக வைத்து இப்போது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு இதன் பின்னணி குறித்தான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக நேற்றைய தினம் அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்ற சுட்டிக்காட்டிய விவகாரங்களும் பிரதானமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகைகள் வந்திருப்பது நாங்கள்
காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நேற்று தினம் விஜய் தேரத் அமைச்சர் அவர்களும் ஒரு தகவலை முன்வைத்திருந்தார். இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடப்படுகிறது. உல்லாச பிரயாணிகளோடு டொலர்ஸ் வெளிச்செல்வதை கட்டுப்படுத்த விசேட திட்டம் என்பதாக தினகரன் பத்திரிகை செய்திக்கு தலைப்பிடுகிறது. அரசாங்கத்தின் சிறந்த வேலைத்திட்டங்களால் இந்த நாட்டு இந்த ஆண்டின் நடுப்பகுதி வரை அதிக அளவிலான உல்லாச பிரயாணிகள் நாட்டுக்கு வருகை தந்திருப்பதாக விளைவுகார வெளிநாட்டு விளையாட்டு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜய் தேரத் தெரிவித்திருக்கிறார். அரசாங்கத்தின் சிறத்தன்மை, பொருளாதார சிறத்தன்மை, சர்வதேச சமூகத்தின் நம்பிக்கை மற்றும் அரசாங்கம் முன்னெடுத்துள்ள சிறப்பு வேலை திட்டங்களே இதற்கு முக்கியமான காரணம் அமைந்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே அதேபோன்று உல்லாச பிரயாணிகள் நாட்டிலிருந்து வெளியேறும் போது டொலர்கள் வெளிச்செல்லாமல் கட்டுப்படுத்துவதற்கான விசேட வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி உறுப்பினர் ரவி கருணாநாயக் அவர்கள் சில வாரங்களுக்கு முன்னர் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. அடுத்து இன்றைய திவயின பத்திரிகையில் மத்திய வங்கி தெரிவித்த ஒரு தகவலும் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம். ருபியால் ரெக்ககான் மகா பேங்கு டொலர் மில்லியன தேசிய விசுதா விக்குனா என்பதாக அந்த செய்திக்கு தலைவிடப்படுகிறது. நாட்டில் ரூபாவின் பெருமதியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இலங்கை மத்திய வங்கி 223 மில்லியன் டொலர்களை சந்தைக்கு விற்பனை செய்திருக்கிறது, சந்தைக்குள் விட்டிருக்கிறது என்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே டொலரின் பெருமதி அதிகரித்து ரூபாவின் பெருமதி வீழ்ச்சடைவை தடுப்பதற்காக மத்திய வங்கி தம்வசம் இருக்கின்ற 223 மில்லியன் டொலர்களை விடுவித்து ரூபாவின் பெருமதியை தக்க வைப்பதற்கான முயற்சி மேற்கொண்டதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்த கருத்தை மையப்படுத்தி அந்த செய்தி விடுதலும் திவயின பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். இதேபோல நேற்று தினம் பாராளுமன்றத்தில் மேலும் பல விடயங்களும் முக்கியமான விடயங்களாக பேசுபொருளாக மாறியது. பெருந்தோட்ட மக்களுடைய காணி பிரச்சினை மற்றும் டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான காணிகள் தொடர்பான விடயங்கள் குறித்து பேசப்பட்டது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: சுயாதீன செய்தி பரவிருக்கிறோம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகை வெளியாகின்ற செய்தி, காணி மற்றும் வீட்டுரிமை பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு, பெருந்தொழில்துறை அமைச்சர் சம்பந்த வித்யாரத்னம் என்பதாக தலைப்பிடப்படுகிறது. தீத்வாசுரால் பாதிக்கப்பட்ட பெருந்தொழில்துறை சார்ந்த மக்களின் வீட்டு பிரச்சினைக்கு வெகுவிரைவில் தீர்வு வழங்கப்படும். மலையக மக்களின் பிரச்சினைகள் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு கொண்டு செல்வதற்கு அரசாங்கம் இடமளிக்கப் போவதில்லை. காணி மற்றும் வீட்டுரிமை பிரச்சினைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுப்போம் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்பட வசதிகள் அமைச்சர் சம்பந்த வித்யாரத்னம் தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமர்வில் வாய்மொழி விடைக்கான வேளையின் போது பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் அந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். தீத்வாசுராவினால் பெருந்தோட்டத்துறை சார்ந்த பகுதிகளில் 1310 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஏற்பட்ட இடத்தாக்கங்களினால் 431 லயன் அறைகள் முழுமையாகவும் 2152 லயன் அறைகள் பகுதி அளவிலும் சேதமடைந்தன. எனவே பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நிவாரணம் அளிப்பதற்கு அமைச்சரவை தீர்மானத்துக்கு அமைய உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இன்றைய தினம் தொடர்பான செய்தி தினகரன் பத்திரிகையிலும் தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தித்வா சுறாவில் பாதிக்கப்பட்ட லயன் அறைகளுக்கு 10 பேஜ் காணியோடு 50 லட்சம் ரூபாய் சமையல் அமைச்சர் சம்பந்த வித்யாரத்னம் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதுகுறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். தித்வா சுறாவில் மலையக பகுதியில் பெருந்தோட்ட பகுதியில் முழுமையாக பாதிக்கப்பட்ட லயன் அறைகளுக்கு 50 லட்சம் ரூபாயும் 10 பேஜ் காணியும் வழங்கப்படும் என பெருந்தோட்ட சமூக உட்கடைப்பு வசதிகள் அமைச்சர் சம்பந்த வித்யாரத்னம் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். அமைச்சரவை தீர்மானத்துக்கு இணங்காக இழப்பீடுகள் வழங்கப்படும் என்பதாக தெரிவித்திருக்கின்றார். அதேபோன்று பகுதி அளவில் பாதிக்கப்பட்ட லயன் அறைகளுக்கு மதிப்பீடு அமைய 5 லட்சம் ரூபாய் முதல் 20 லட்சம் ரூபாய் வரை நிர்வாகம் வழங்கப்படும் என்றும் இதற்கான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். மலையக மக்களின் பிரச்சினைகளை இன்னும் 100 ஆண்டுகளுக்கு கொண்டு செல்வதற்கு எமது அரசாங்கம் இடமளிக்கப் போவதில்லை என்பதாகவும் அவர்களின் காணி மற்றும் வீட்டுரிமை பிரச்சினையை விரைவில் தீர்வு வழங்கப்படும் என்றும் அமைச்சர் சம்பந்த வித்யாரத்னம் அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டிய விவகாரங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். இதேபோல பாராளுமன்றத்தில் நேற்று தினம் ஜீவன் தொண்டமான் எம்பி அவர்களும் கேள்வி அளிப்பிருந்தது தொடர்பான செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடப்படுகிறது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினையை சம்பள நிர்ணய சபையை தீர்க்க வேண்டும் என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினைக்கு முழுமையான தீர்வு பெற வேண்டுமானால் சம்பள நிர்ணய சபை ஊடாக இப்பிரச்சினை கொண்டுவரப்பட வேண்டும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்திருக்கின்றார். இதன் மூலம் பெருந்தோட்ட நிர்வாகம் வைத்துள்ள நிபந்தனைகளுக்கு விடை கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை விடைக்கான வினாக்கள் வேளையில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையில் பெருந்தோட்ட உட்கடை வசதிகள் அமைச்சர் சம்பந்த வித்யாரத்னம் கேள்வியின் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே இந்த விடயத்துக்கு நேற்று தினம் அமைச்சர் அவர்களும் பதில் வழங்கிய விடயங்களும் முக்கியமாக இருப்பதை பார்க்கலாம். இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை அதற்கு தலைப்பிடுகிறது. சம்பள ஒப்பந்தத்தில் மேலதிக கொழுந்து பறிப்பதற்கான நிபந்தனை எதுவுமில்லை, தொழிலாளர்களை அழுத்தினால் கம்பெனிகள் மீது சட்டம் பாயும் என்பதாக நேற்று தினம் அவர் தெரிவித்த விடயங்கள் பிரதானமாக இருப்பதை பார்க்கலாம். மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் மேலதிகமாக கொழுந்து பறிக்க வேண்டும் என்ற எந்த நிபந்தனையும் விதிக்கப்படவில்லை. மேலதிக கொழுந்து பறிக்க தோட்ட கம்பெனிகள் நிர்பந்தித்தால் அது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பெருந்தோட்ட சமூக உட்கடை வசதிகள் அமைச்சர் சம்பந்த வித்யாரத்னம் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையில் தேசிய மக்கள் சக்தியின் உரளிய மாவட்ட எம்பி கிருஷ்ணன் களைச்சல் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிடுகிறார். அந்த வகையில் அமைச்சர் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பின் போதும் தோட்ட கம்பெனிகளுடன் இருதரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சேதப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில் மேலதிகமாக கொழுந்து பறிக்க வேண்டும் என்று எவ்வித நிபந்தனைகளும் விதிக்கப்படவில்லை. எனவே மேலதிகமாக கொழுந்து பறிக்குமாறு தோட்ட நிர்வாகத்தினால் நிர்பந்திக்க முடியாது. அவ்வாறு நிர்பந்தித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மலையக மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காகவே சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக ஒதுக்கப்பட்ட பணம் தொடர்பான விடயங்களும் இப்போது பல்வேறு தரப்பாலும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இவ்வாறு இருக்கின்ற போதும் அந்த பணத்தை வழங்குவதற்கு அல்லது சம்பளத்தை அதிகரித்து வழங்குகின்ற போதும் மேலதிகமாக கொழுந்துகளை பறிக்க வேண்டும் என்று எவராலும் கோரிக்கைகள் முன்வைக்க முடியாது, அழுத்தத்தை பிரயோகிக்க முடியாது. அவ்வாறு இந்த கம்பெனிகள் அதற்கான அழுத்தத்தை பிரயோகித்தால் அதற்கு எதிராக கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிற விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். சம்பள அதிகரிப்பு சட்ட ரீதியானது. அந்த வகையில் சம்பள அதிகரிப்பு தொடர்பான அதிகரிப்பு வழங்கப்படும். 1998ஆம் ஆண்டுக்கு பின்னர் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் மிகவும் குறைவான அளவிலேயே அதிகரிக்கப்பட்டது. எனினும் எமது அரசாங்கம் தான் இந்த ஆண்டு அதிகளவான சம்பள அதிகரிப்பை பெற்றுக் கொடுத்ததும் தோட்ட தொழிலாளர்களின் ஏனைய அடிப்படை பிரச்சினைகளுக்கு கொள்கை ரீதியில் தீர்வு காணப்படும். மலையக மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை சம்பள அதிகரிப்பின் ஊடாக மாத்திரம் வரையறுக்க முடியாது என்றும் அமைச்சர் நேற்று தினம் இங்கு தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதேபோல் நேற்று தினம் இன்னும் ஒரு கலந்துரையாளர் ஒன்றும் முக்கியமாக இடம்பெற்றது. இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. பெருந்தோட்ட பாடசாலைகளை அபிவிருத்தி செய்ய பிரதமரோடு விசேட கலந்துரையாடல் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றபதி நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பெருந்தோட்ட பாடசாலைகளின் காணி மற்றும் அபிவிருத்தி தொடர்பாக பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரியவோடு விசேட கலந்துரையாடல் நடத்தப்பட்டது. பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கடை வசதிகள் பிரதியமைச்சர் சுந்தர்லிங்க பிரதீப்பின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கலந்துரையாடல் நேற்று பாராளுமன்ற கட்டட தொகுதி இடம்பெற்றது. பெருந்தோட்ட பாடசாலைகள் எதிர்நோக்கும் முக்கிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வுகளை பெறுவது தொடர்பாக இங்கு விரிவாக ஆராயப்பட்டதாக செய்தி இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் தொடர்கிறது. தோட்ட பாடசாலைகள் ஒவ்வொன்றுக்கும் குறைந்தபட்சம் 2 ஏக்கர் காணியை சட்டப்பூர்வமாக ஒதுக்குவது தொடர்பாகவும் தித்வா அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பாடசாலைகளுக்கு உடனடி தற்காலிக மற்றும் நிரந்தர கட்டிடங்கள் நிர்மாண தீர்வுகளை விரைவாக வழங்கும் தொடர்பாகவும் அனைத்து மாவட்டங்களிலும் விஞ்ஞானம் ஆய்வகம் கணினி கூடம் நூலகம் மற்றும் விளையாட்டு பிரிவை கொண்ட முழுமையான வசதிகளுக்கு அமைய தமிழ் மொழி மூலம் 1AB மாதிரி பாடசாலைகளை உருவாக்குவது தொடர்பாகவும் இச்சந்திப்பில் பிரதமருக்கு எடுத்துரைக்கப்பட்டது. மலையக கல்வி அபிவிருத்திக்கு அரசு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் எனவும் முன்வைக்கப்பட்ட திட்டங்கள் தொடர்பாக விரைவாக நடவடிக்கைகள் கல்வி அமைச்சர் எடுக்கும் என்றும் பிரதமர் அமரசூரிய இங்கு உறுதியளித்திருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமாக இருப்பதை காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையிலிருந்து. கிழக்கு மாகாண மீனவர்களின் வாழ்வாதார வளப்படுத்த கூட்டிணைந்த பொது செயற்திட்டம் ஐநா உணவு விவசாய அமைப்பு ஜப்பானின் பங்களிப்பில் ஒப்பந்தம் என்பதாக தலைப்பிடப்படுகின்றது. தித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட கிழக்கு மாகாண மீனவ குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கவும் அவர்களின் மீள்திறனை வலுப்படுத்தும் நோக்கிலும் ஜப்பானிய அரசாங்கமும் ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பும் கூட்டிணைந்த திட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றன. இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஜப்பானிய தூதுவர் அக்கியோ இசமாட்டா மற்றும் இலங்கை மற்றும் மாலத்தீவுகளுக்கான பிரதிநிதி விவனேந்திர ஷரண் ஆகியோர் ஒப்பமிட்டார்கள். இந்நிகழ்வும் கொழும்பில் உள்ள ஜப்பானிய தூதரகத்தில் கடல்தொழில் நீரியல் வளங்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இடம்பெற்றது. எனவே ஜப்பானிய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் மொத்தம் 1.33 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் நடைமுறைப்படுத்தப்படும் இத்திட்டம் 2026 ஜூன் முதல் 2027 நவம்பர் வரை அம்பாறை மட்டுக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் செயற்படுத்தப்படும். தித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் கலாச்சாரம் சார்ந்த மீன்பிடி அமைப்புகளுக்கு இத்திட்டம் உதவிருக்கிறது. எனவே இலங்கையில் பல பகுதிகளிலும் வெள்ளத்தினால் பாதிப்பு ஏற்பட்டது, அதே போல கிழக்கு மாகாணத்திலும் இவ்வாறான பல்வேறு பாதிப்பு ஏற்பட்டது. அந்த வகையில் இந்த கிழக்கு மாகாண மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் இப்போது அமலுக்கு வந்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் மேலும் பல செய்திகள் வந்திருக்கின்றன. அந்த வகையில் அதிபர்களின் நீண்டகால சம்பள பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை மற்றும் ஒரு செய்தியை தருகிறது. இலங்கை அதிபர் சேவையின் அதிகாரிகள் பல வருடங்களாக கோரி வந்த சம்பள பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை வழங்கி அவர்களின் ஆரம்ப சம்பள படியை முறைப்படுத்துவதற்காக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில்கள் அமைச்சினால் புதிய சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த விவகாரம் தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். 2026 மே 11 நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எட்டப்பட்ட அனுமதியின்படி இந்த புதிய சம்பள திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு முன்னர் நடைபெறவிருந்த 3/3/2014 சுற்றறிக்கையின் 1 பிரிவு அதன் உபப்பிரிவுகளுக்கு அமைய உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இந்த சுற்றறிக்கையூடாக அது ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் எனவே புதிய சம்பள விவகாரம் தொடர்பான விடயங்கள் இதன்போது ஆராயப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகள் பிரதானமான செய்திகளாக பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. அதேபோல் இன்னும் ஒரு செய்தி, இலங்கையில் தென்னிந்தியர்கள் 1000 கோடி ரூபாய் முதலீடு என்பதாக இன்னும் ஒரு செய்தியும் தினக்குரல் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. இந்தியாவின் தமிழகத்தில் புதிய அரசாங்கம் பதவியேற்ற நிலையில் அங்குள்ள பல முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ள முன்வந்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையில் சுமார் 1000 கோடி ரூபாய் பெருமதியான முதலீடுகளை மேற்கொள்ள தென்னிந்திய முதலீட்டாளர்கள் குழு ஒன்று நாட்டுக்கு வருகை தந்திருக்கிறது. சென்னையில் உள்ள இலங்கையின் பிரதி உயர்சானிகர் கலாநிதி ஜி கணேசநாதனின் முயற்சியால் தென்னிந்தியாவைச் சேர்ந்த தூதுக்குழு இலங்கைக்கு விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறது. இந்த குழுவினர் இலங்கையில் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்திருப்பதாக வெளிநாட்டு அமைச்சர் அறிவித்திருக்கிறது. தென்னிந்திய தூதுக்குழு அமைச்சர் வசந்த சமரசிங்க பிரதி அமைச்சர் கலாநிதி மதுர செனவத் ஆகியோரோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்

வசந்தத்தின் நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். இப்போது முதல் நீங்கள் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். காலையில் எல்லாரும் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருப்பீங்க. இந்த நாள் ஆரம்பிச்சிருக்கும். பல பேர் இப்போதான் வேலைக்கு கிளம்பி போயிட்டு இருப்பீங்க, பல பேர் பாதி வழியில் இருப்பீங்க. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்க. உங்களுக்கு ஏராளமான தகவல்கள் இது மட்டும் புது அப்டேட்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, முதலாவது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 3013வது அத கோட்டிபதி சீட்டிலுக்க முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்கள் 9, 20, 35, 36. மீண்டும் வந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்கள் 9, 20, 35, 36. 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம். மொத்தமாக வழங்கப்பட்ட பரிசு தொகை 76,41,960 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசாக 5,81,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 4,899வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ராசியாக கடகராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 23, 36, 39, 46. மீண்டும் அந்த முடிவுகள், ராசி கடகம் வெற்றி இலக்கங்கள் 23, 36, 39, 46. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 1 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,65,35,200 ரூபாயும் அடுத்த சூப்பர் பரிசாக 33,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 3,187வது சூப்பர்போல் லொத்தர் முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்கள் 30, 34, 60, 71. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்கள் 30, 34, 60, 71. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர்போல் சீட்டிலுப்பின் விசேட இலக்கங்களை பார்க்கலாம். 4, 5, 3, 5, 3. மீண்டும் அந்த முடிவுகள், 4, 5, 3, 5, 3. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 7,330,800 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 13,28,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 5,348வது சனிதாலொத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து எச் வெற்றி இலக்கங்கள் 11, 20, 23, 37. மீண்டும் வந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து எச் வெற்றி இலக்கங்கள் 11, 20, 23, 37. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்டிலுப்பின் விசேட இலக்கங்களை பார்க்கலாம். விசேட இலக்கங்களாக 1, 2, 5, 9, 8. மீண்டும் வந்த வெற்றி இலக்கங்கள் 1, 2, 5, 9, 8. நேற்றைய தினம் மொத்தமாக 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 74,67,440 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,42,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2,363வது கப்புருக்கலத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து எம் சூப்பர் இலக்கம் 14, வெற்றி இலக்கங்கள் 9, 23, 31, 42. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து எம் சூப்பர் இலக்கம் 14, வெற்றி இலக்கங்கள் 9, 23, 31, 42. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசில்கள் 1 வெல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,46,40,920 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 28,84,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 921வது சுப்பிரி தன சம்பத சீட்டிலிப்பு முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்கள் 6, 3, 8, 8, 1, 6. மீண்டும் வந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்கள் 6, 3, 8, 8, 1, 6. நேற்றைய தினம் மொத்தமாக 36,14,820 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டிருக்கின்றன. அடுத்த சூப்பர் பரிசாக 2,09,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட
395 ஜயசம்பதவின் முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து கே, வெற்றி இலக்கங்கள் 8, 8, 1, 6. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து கே, வெற்றி இலக்கங்கள் 8, 8, 1, 6. நேற்று தினம் 250,000 ரூபாய் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசில்கள் 23 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 60,50,280 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த நேற்று தினம் சீட்டிலுக்குப்பட்ட 1017வது சசிரிலோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்று தினம் சீட்டிலுக்குப்பட்ட 1017வது சசிரிலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் வெற்றி இலக்கங்களாக 4, 26, 39 தெரிவாகி உள்ளது. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள், 4, 1, 26, 39. நேற்றைய தினம் மொத்தமாக 200,000 ரூபாய் பரிசில்கள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்த பரிசில்களாக 41,28,720 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கிறது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

இனி நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லுத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட சுபதவசாக், நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 329வது சுபதவசாக் லுத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ராசியாக மீனராசி தெரிவாகியுள்ளது. வெற்றிலங்கங்கள் 16, 18, 47. மீண்டும் அந்த முடிவுகள், ராசி மீனம் வெற்றி இலக்கங்கள் 16, 18, 47. நேற்றைய தினம் சூப்பர் இலக்கங்களாக 7, 3, 2, 2 தெரிவாகியுள்ளது. மீண்டும் அந்த முடிவுகள் 7, 3, 2, 2 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 5 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசில்கள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 85,43,580 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. இனி அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட கோவிசத்தை, நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 4455வது கோவிசத்துலத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து எக்ஸ், வெற்றி இலக்கங்களாக 34, 45, 59, 66. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 34, 45, 59, 66. நேற்றைய தினம் மொத்தமாக 2,50,000 பரிசல்கள் 7 வெல்லப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 92,37,960 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,62,84,136 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட மாஜன சம்பத, நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 6213வது மாஜன சம்பத சீட்டிலப்பு முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 6, 7, 7, 4, 0, 7. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 6, 7, 7, 4, 0, 7. நேற்றைய தினம் 25 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 12 வெல்லப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 2,17,43,520 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,40,31,352 ரூபாய் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட தனஸ் நிதானிய, நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட தன நிதானிய லோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். 2,243வது சீட்டிலப்பு வாரத்திற்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து ஒய் வெற்றி இலக்கங்கள் 22, 54, 70, 81. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து ஒய் வெற்றி இலக்கங்கள் 22, 54, 70, 81. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 62,96,400 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,19,76,490 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட மெகா பவர், நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2,561வது மெகா பவர் சீட்டிலப்பு முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து எம் சூப்பர் இலக்கம் 21, வெற்றி இலக்கங்கள் 34, 40, 75, 76. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து எம் சூப்பர் இலக்கம் 21, வெற்றி இலக்கங்கள் 34, 40, 75, 76. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 77,59,520 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 28,69,65,786 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட ஹந்தான லொத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 1,522வது ஹந்தான லொத்தருக்கான முடிவுகள். ராசியாக துளாராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 6, 42, 56, 59. மீண்டும் அந்த முடிவுகள், ராசி துலாம் வெற்றி இலக்கங்கள் 6, 42, 56, 59. நேற்றைய தினம் 1 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 1 வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 ரூபாய் பரிசல்கள் 18 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 94,65,600 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 31,40,178 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அதர் சம்பத்தை, நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 788வது அதர் சம்பத்தை முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஏ, வெற்றிலக்கங்கள் 7407. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து ஏ, வெற்றிலக்கங்கள் 7407. நேற்றைய தினம் நேற்றைய தினம் 2,50,000 பரிசல்கள், 2,50,000 பரிசுகள், 48 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 45,8,880 பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட ஜயலோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 481வது ஜயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து ஹெச், வெற்றி இலக்கங்கள் 7907. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து ஹெச், வெற்றி இலக்கங்கள் 7907. நேற்றைய தினம் 500,000 ரூபாய் பரிசல்கள், 2,50,000 ரூபாய் பரிசுகள், 37 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 7,26,240 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கிறது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 10ஆம் தேதி காலை 7 மணி முதல் ஹோமாகம மஹிந்த ராஜபக்ஷ வித்யாலயத்தில் டேக் கேர் பாதுகாப்பான பயணத்திற்கு
1: புதன்கிழமை இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 4:22 முதல் 5:52 மணி வரை, யமகண்டம் காலை 7:22 மணி முதல் 8:52 மணி வரை, ராகு காலம் காலை 11:52 மணி முதல் 1:22 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் லாபம், ரிஷபம் பயம், மிதுனம் எதிர்ப்பு, கடகம் வரவு, சிம்மம் நன்மை, கன்னி உதவி, துலாம் செலவு, விருச்சிகம் ஆதாயம், தனுசு கவலை, மகரம் தாமதம், கும்பம் பாசம், மீனம் சிக்கல். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் லாபம், ரிஷபம் பயம், மிதுனம் எதிர்ப்பு, கடகம் வரவு, சிம்மம் நன்மை, கன்னி உதவி, துலாம் செலவு, விருச்சிகம் ஆதாயம், தனுசு கவலை, மகரம் தாமதம், கும்பம் பாசம், மீனம் சிக்கல். இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
0: இன்றைய நாளுக்கான ராசி பலன்.

வசந்தத்தின் வணக்கம். வசந்தம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். காலை பொழுதில் எல்லாருமே ரொம்ப உற்சாகமான முறையில், சந்தோஷமான முறையில் கேட்கணும் அப்படின்னு சொன்னா டக்குன்னு வசந்தம் எஃப்எம் டியூன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காக ஏராளமான தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எல்லாருமே வந்து வீட்டுக்கு தேவையான கட்டிட உபகரண பொருட்கள் அப்படி இல்லைன்னு சொன்னா கடல் தொழிலுக்கு தேவையான கட்டிட பொருட்கள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க. எங்க போய் வாங்கலாம், நிறைய இடம் அலைஞ்சு தெரிஞ்சு நம்ம வாங்கணுமே அப்படிங்கிற யோசனை இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த யோசனையெல்லாம் விட்டுருங்க. எல்லாத்தையுமே போயிட்டு ஒரே இடத்துல வாங்குறதா எப்படி இருக்கும்? அடடா, நேரமும் மிச்சம், காலமும் மிச்சம், செலவும் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போக வேண்டிய ஒரே இடம் ஜனதா ஸ்டீல்ஸ். இன்னைக்கே போயிட்டு என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அங்க வாங்கிக்கோங்க. இது எப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, இன்றைய காலத்துக்கு பயணம் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு முச்சக்கர வண்டி இருந்தா லேசா இருக்குமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிப்பீங்க. அப்படி முச்சக்கர வண்டி ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, எந்த நிறுவனத்திடம் இருந்து இல்லை என்ன முச்சக்கர வண்டி வாங்கலாம் அப்படிங்கிற யோசனையும் உங்களுக்கு இருக்கும். அதுக்கு தான் நாங்க சொல்றோம், 40 வருட கால நம்பிக்கை வென்று டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனியிடமிருந்து வருது உங்களுக்காக பஜாஜ் முச்சக்கர வண்டிகள். அதுவும் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 236 சிசி என்ஜினை கொண்ட ஒரு முச்சக்கர வண்டியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இசி ரிவர்ஸ் கியர் மட்டும் இல்லாம ஏராளமான நியூ ஆப்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு டக்குன்னு போயிட்டு வாங்கிருங்க ஒரு பஜாஜ் முச்சக்கர வண்டி. சரி, இது இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தணும். இன்றைய தினம் வந்து ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வி அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துக்கு பொருத்தமானது, சரியா, இப்ப இருக்கிற இந்த நவீனமான அப்படி இல்லைன்னு சொன்னா, இந்த பரபரப்பான காலகட்டத்துக்கு பொருத்தமானது வந்து இந்த தனி குடும்பமா அல்லது கூட்டு குடும்பமா, எது கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத வந்து நீங்க வந்து எங்களுக்கு சொல்லலாம். அழைப்பின் ஏற்படுத்துங்க. 0301-2775-0301 அல்லது 0301-2775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா பேஸ்புக் பக்கம் வாங்க, அங்க வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதுக்கு கீழே வந்து உங்களோட கமெண்ட்டை பண்ணுங்க. இன்றைய காலகட்டத்துக்கு அல்லது இன்றைய சூழலுக்கு வந்து எது பொருத்தமாக இருக்கும், கூட்டு குடும்பமா அல்லது தனியை குடும்பமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ரெடியா இருங்க. நாங்களும் வந்து அதை பற்றின நிறைய விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு. ஸோ தொடர்ந்தும் கேளுங்க. காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
1: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
2: ஏதாவது ஒன்றல்ல,
1: முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான்.
2: வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
3: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இடமிருந்து.
4: Best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6, 102.8.

0: காலை பொழுது உற்சாகத்தோடு இணைந்திருக்கிறீங்க. வணக்கம் வசந்தம். சரி, நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான தகவல்களை எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. இப்ப உங்களுக்காக அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துக்குள்ள போக போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டிடம் கட்டணும், அல்ல உறுதியான ஒரு வீட்டை கட்டணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அந்த வருட கணக்கில் அந்த வீடும் கட்டிடமும் நீடித்திருக்கணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்கும். அப்படி இருக்கணும் என்னன்னா, நீங்க உறுதியான உள்ளீடுகளை பயன்படுத்தி கட்டினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாதிரியான உறுதியான ஒரு கட்டிடமோ வீடோ கிடைக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை பயன்படுத்தி உங்கள் வீடு மற்றும் கட்டிடங்களை அமையுங்க, பரம்பரைக்கே நிலைத்து நிற்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்திட்டு அடுத்து நாம மிக முக்கியமான ஒரு இடத்துக்குள்ள போக போறோம். எங்க போக போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நாம அப்படியே கொஞ்சம் கிரவுண்ட் பக்கம் போயிட்டு வந்துடலாமா? சரி, வாங்க போயிட்டு வருவோம்.
1: உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்களுடன்

இன்றைய தினமும் ஸ்போர்ட்ஸ் அரினா நிகழ்ச்சியில் ஏராளமான விடயங்கள் இருக்கின்றது. அது மிக முக்கியமாக நேற்றைய தினம் ஒரு போட்டி இடம்பெற்றிருந்தது தம்புள்ளையில். இது எந்த போட்டி அப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இலங்கை ஏ அணி மற்றும் இந்திய ஏ அணிக்கு இடையிலான ட்ரீ சீரீஸ் தான் ஆரம்பிக்கப்பட்டிருந்துச்சு. நேற்றைய தினம் முதல் போட்டி ஆரம்பமாக இருந்தது. நேற்றைய தினம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இலங்கை ரசிகர்களினால ஒரு போட்டி, அதுவும் மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நானே சொல்லிச்சல் வெற்றி பெற்ற இந்தியா முதலில் தொடுப்பெடுத்து ஆட ஆரம்பித்தது. ஆரம்பித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா சர மாதிரியான ஓட்டங்கள் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நின்று நிதானமாக ஆடிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்லக்குட்டி நம்மளோட வைபவ் சூரியவன்சி எல்லாரும் எதிர்பார்த்துருந்தாங்க. பட் இருந்தாலும் அவர் வந்து 14 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றிருந்தார். அதுக்கப்புறம் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாஸ் சிம்ரன் வந்து பார்த்துருந்தீங்கன்னா 2 ஓட்டங்களை பெற்றிருந்தார். அதுக்கப்புறம் ஆர்யா வந்து 32 ஓட்டங்கள். மிக முக்கியமாக யார் பார்த்தீங்கன்னு சொன்னால் ருத்ராஜ் கைவாட் வந்து 1 சதம் பெற்றிருந்தார். மொத்தமாக 6-4 ஓட்டங்கள், 3-6 ஓட்டங்கள் அடங்கலாக 1 சதம் பெற்றிருந்தார். அணித்தலைவர் திலக் வர்மா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 60 ஓட்டங்களை பெற்றிருந்தார். மற்றவர்கள் யாரும் பெரிதாக ஓட்டங்களை பெறவில்லை. உறுதிகளாக அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உதிரிகளாக 17 ஓட்டங்களோடு 277 விக்கெட்டுகளை இழந்தது. 50 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 277 ஓட்டங்களை பெற்றிருந்தது இன்றைய இந்தியா ஏ அணி. நேற்றைய தினம் போட்டியில் பந்துவீச்சு பரதியை பார்க்கும்போது சாமிக்கு கருணாரத்ன 1 விக்கெட்டுகளையும், முகமது சிராஸ் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார். அது மட்டுமல்லாம வானுஜ செஹான் மற்றும் காருக்க வந்து தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை வீழ்த்திருந்தார்கள். பதிலுக்கு துடுப்பத்து ஆடிய இலங்கை ஏ அணி ஆரம்ப வீரர் வந்து நிரோஷன் டிக்வெல்ல வந்து 47 ஓட்டங்களையும், அவிஷ்க பெர்னாண்டோ 45 ஓட்டங்களையும் பெற்ற வேளையில், அடுத்ததாக வந்து சதீர சமரவிக்ரம வந்து 46 ஓட்டங்களை பெற்றிருந்தார். மிக முக்கியமாக நேற்றைய தினம் அணித்தலைவர் அவர்கள், இலங்கை அணியின் அணித்தலைவர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷஹான் ஆராய்ச்சிகே வந்து பார்த்தீங்கன்னா 74 ஓட்டங்களை பெற்றிருந்தார். மற்ற வீரர்கள் யாரும் பெரிதாக சோபிக்கவில்லை அப்படின்னு சொல்லலாம். வானுஜ ஷஹான் வந்து 23 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இலங்கை அணிக்காக. மொத்தமாக 48.5 ஓவர்கள் முடிவில் 269 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது எல்லாம் இலங்கை அணி. இதன் அடிப்படையில் நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 8 ஓட்டங்களால் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. இது எப்படி இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு விளையாட்டு செய்தி இருக்கு. பங்களாதேஷ் மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான போட்டி, இந்த போட்டியிலும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் பங்களாதேஷ் அணி 86 ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருந்தது. பங்களாதேஷ் அணி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 284 ஓட்டங்களை பெற்றிருந்தது. 8 விக்கெட்டுகளை இழந்து பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணி வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே 191 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றிருந்தது. 9 விக்கெட்டுகளை இழந்து இருந்தாலும் இந்த வந்து டக்ளஸ் லூயிஸ் முறையில் தான் இந்த வெற்றி வந்து பங்களாதேஷ் அணிக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதில் ஓட்டங்களை பார்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா டான்சின் ஹசன் வந்து 54 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார் பங்களாதேஷ் அணியில். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நஜ்முல் உசைன் வந்து பார்த்துருக்கீங்கன்னு சொன்னால் 67 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மொசாதிக் உசைன் வந்து 86 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார். அப்புறம் உதிரிகளாக 6 ஓட்டங்கள், மொத்தமாக 284 ஓட்டங்கள், 8 விக்கெட்டுகளை இழந்து 50 ஓவர்கள் முடிவில் பெற்றிருக்காங்க. பந்துவீச்சு பருதியை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நதன் ஹெல்ஸ் வந்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்கிறார். அது மட்டும் லிம் ஸ்காட் 2 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்கிறார். மேட் ரென்சேவ் வந்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். எப்படி இருக்கும்போது ஆஸ்திரேலியா அணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டங்கள் எதுவும் பெறாமல் ஒரு பந்திலேயே வந்து ஆட்டம் இழந்து சென்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லும். அது மட்டும் இல்லாமல் கூப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 35 ஓட்டங்கள், ஜோஸ் இங்கிலீஷ் அணித்தலைவர் 19 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். அலெக்ஸ் கேரே வந்து 47 ஓட்டங்கள், கேமரோன் கிரீன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 52 ஓட்டங்கள். மொத்தமாக உதிரிகளாக 18 ஓட்டங்களோடு 191 ஓட்டங்களை, 1 ஓட்டங்களை பெற்றிருந்த போது 9 விக்கெட்டுகளை இழந்திருந்தது அப்படின்னு சொல்லலாம். 42.2 ஓவர்கள் முடிவில் பந்துவீச்சு பரதிகளை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஹ்மான் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார், நஹித் ரானா 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஒசைன் வந்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அப்புறம் அஹமட் அவர்கள் 1 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இதன் அடிப்படையில் தான் நேற்றைய தினம் போட்டி வந்து பங்களாதேஷ் அணி 86 ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான போட்டிகள் இருக்கிறது. அதிலே மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நாளைய தினம் பங்களாதேஷ் ஆஸ்திரேலிய அணிகளுக்கான இன்னும் ஒரு போட்டியும் இருக்கிறது. இவைதான் இன்றைய தினம் நம்மளோட ஸ்போர்ட்ஸ் எரினாவில் வந்த முக்கியமான விளையாட்டு செய்திகள். உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்களுடன்

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.

0: மெல்லிசையும் வெறுகான வரிகள்
1: கீழ நெஞ்சேவா தென்றல் தேரி எங்கும் போய் வரலாம்.
0: ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்க

காலை பொழுது நூற்றாகும் வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான தகவலை சொல்ல போகிறோம். அப்படின்னு என்ன தகவல் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடியன் ஊடகம் வளமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்பதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வீதி அபிவிருத்தி அல்லது வீதி பாதுகாப்பு சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா, மாணவர்களை பாடசாலை மாணவர்களை தெளிவுபடுத்தும் வேலை திட்டமாக கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் டேக் கேர் பயணத்தின் போதான பாதுகாப்பு அப்படின்னு சொல்லியான ஒரு சேட்டு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்தப்பட்டுகிட்டு இருக்கு. ஸோ இதனோடாக வந்து பார்த்திங்கன்னா வீதிகளில் எப்படி செல்லணும் அல்ல வீதி விபத்துக்களை எப்படி தவிர்ப்பது அப்படிங்கிறதுக்கான தகவல்களை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்குவதில் நாங்கள் முன்னோடியாக இருக்கிறோம். இது எப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தேவையான சகல பொருட்களையும், கட்டிட உபகரண பொருட்களாக இருக்கலாம் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்களாக இருக்கலாம், இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல போய் வாங்கணும், நிறைய இடங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு நமக்கு இப்போ இருக்கிற காலகட்டங்களில் கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதெல்லாம் ஒரே இடத்துல நீங்கள் போய் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க. அங்கே போனீங்க அப்படின்னு சொன்னால் அனைத்து பொருட்களையும் ஒரே கூரையின் கீழையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் இருக்கிறது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலமாகி இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கு. தமிழ் சினிமாவில் முன்னணி மற்றும் மூத்த இயக்குநராக இருக்கும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவங்க தான் காலமாகும். கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில தான் இன்று அவர் காலமானதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. உங்களுக்கே தெரியும், தமிழ் திரையுலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமியப்புற வாழ்க்கையை மிக அழகாகவும் எளிமையாகவும் காட்டிய இவர் இப்போ அண்மை காலங்களாக நிறைய திரைப்படங்களையும் நடித்து இந்த இலசுகள் மத்தியிலையும் வந்து இன்னும் பிரபல்யம் ஆயிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவரோட பிரிவு வந்து தமிழ் சினிமாவுக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் பெரிய ஒரு இழப்பாகத்தான் இருக்கும். இது எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைய தினம் நாட்டில் பல பகுதிகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும், மின்னல் அபாயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வளிமண்டலவியல் திணைக்களம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தகவலை கூறியிருக்காங்க. இதன்படி மேல் சபரகமும் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்படுகிறது. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனுராதபுரம் மற்றும் அம்மாந்துறை மாவட்டங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாகவும், மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகள், வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அம்மாந்துறை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளாங்க. ஏனைய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வப்போது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருங்கள். வெளியில் செல்லும் போதும் சரி, வீட்டில் இருக்கும்போதும் சரி, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து கவனமாருங்க அப்படின்னு சொல்லி வளிமண்டலவியல் திணைக்களம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. இது இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரரும் தலைவருமான பென் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வதேச கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெற போகிறதா வந்து ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து வந்திருக்கு. அவர் இதை வந்து உத்தியோகபூர்வமாக அறிவிக்கலை. நியூசிலாந்துக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டி வந்து நிறைவடைந்த நிலையை வந்து பென் ஸ்டாக் மற்றும் அவரோட சக வீரர் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேர விடுதி ஒன்றுக்கு போயிருக்காங்க. அங்கு கலந்துகிட்ட சம்பவத்தில் தான் இந்த ஒரு பதிவு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து அணி விதிமுறைகளை மீறிய செயல் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து வேல்ஸ் கிரிக்கெட் சபை வந்து விசாரணை வேற நடத்திட்டு இருக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்கும், என்னெல்லாம் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்காக அறிய தருவோம். ஸோ தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம். நாங்கள் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பு கேட்டதும், இன்றைய காலகட்டத்துக்கு பொருத்தமானது கூட்டு குடும்பமா அல்லது தனி குடும்பமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ ஏராளமான பேர் அதுக்கான தகவல்களையும் இல்லை அவங்களோட பதில்களையும் வந்து அழைப்பு ஏற்படுத்தியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அழைப்பு ஏற்படுத்துங்க. 01212 75 00 01 அல்லது 01212 75 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசிலக்குங்களுக்கு, அப்படி இல்லைனா ஃபேஸ்புக் பக்கம் வாங்க. அங்கே வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
3: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
4: இது மக்கள் சூடிய மகுடமே.
5: புதுமையான மாற்றம், குறைந்த விலை, இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
6: வசந்தம் FM 102.6.

காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. ஒரு புதிய அப்டேட் ஒன்று இருக்கு உங்களுக்காக. என்ன புதிய அப்டேட் அப்படின்னு யோசிச்சிங்கன்னு சொன்னா, புதிய அப்டேட் எல்லாம் இல்லை, மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்ரோல் விலை இல்லை எரிபொருள் விலையெல்லாம் ஏறி இருக்கனால எல்லாருமே வந்து எலக்ட்ரிக் மாறிக்கிட்டு இருக்காங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கல் தான் வேணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இந்த த்ரீ வீல் ஓட்டுறவங்க நாங்கள் மட்டும் என்ன சும்மாவா, எங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் த்ரீ வீல் வாங்கக்கூடாதா அப்படின்னு யோசிச்சிங்கன்னு சொன்னால், உங்களுக்காக மற்ற இடங்களெல்லாம் போயிட்டு ஏமாறாமல் என்ன பண்ணுங்கள், டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனியிடம் போங்க. அங்கே உங்களுக்காக பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர்கள் இருக்குது. ரொம்ப நம்பிக்கை வென்ற ஒரு நிறுவனம் டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனி. அங்கேருந்து வருது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு சார்ஜுக்கு 150 கிலோமீட்டர்கள் வரைக்கும் போய் வரலாம் இந்த த்ரீ வீலரின் ஊடாக. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 24 மணி நேரம் ரோட் சைட் அசிஸ்டன்ஸ் உங்களுக்காக இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு கால் அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சிருவாங்க. ஸோ இன்றைக்கே வாங்க, பஜாஜ் வீகோ அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. ரயில் கட்டுப்பாட்டாளர்கள் சங்கத்தின் வேலை நிறுத்தம் கைவிடப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரயில் கட்டுப்பாட்டு சங்கத்தின் முன்னெடுக்கப்பட்டிருந்த அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தை கைவிடுவதாக தீர்மானிச்சிருக்காங்களாம். குறித்து சங்கத்திற்கும் பிரதி அமைச்சரும் தனிப்பட்ட செயலாளருக்கும் இடையிலான இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அடுத்த 48 மணித்தியாலங்களுக்குள் விசாரணை நடத்தி தீர்மானம் ஒன்றை வழங்குவதற்கு உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு அமைய இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையிலிருந்து வளமை போல ரயில் சேவைகள் வந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு. சரி, மகிழ்ச்சி. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு விஷயம் நடக்க போகுது. அமெரிக்காவுக்கு புறப்படும் ஈரான் கால்பந்து அணி உலக கிண்ணத்திற்கு ஒரு நாள் முன்பதாக பயணம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ 2026 உலக கிண்ணம் கால்பந்து தொடருக்காக தான் நியூசிலாந்து அணி வந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வந்து வெளியாகிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஏராளமான தகவல்கள் இருக்குது. நாம் ஒரு தலைப்பும் கேட்டிருந்தோம், இன்றைய காலகட்டத்துக்கு பொருத்தம் வந்து கூட்டு குடும்பமா அப்படி இல்லைன்னு சொன்னால் தனி குடும்பமா அப்படிங்கிறது கேட்டிருக்கோம். ஸோ அதற்கான பதில்களை மலைப்பு ஏற்படுத்தி சொல்லுங்கள். 0112-275 0001 அல்லது 0112-275 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வசந்தம் பக்கத்தில் வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டுரும். அதற்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டுகளையும் பதிவிடுங்க.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் 71 9 79 76 38.

0: 2.8 வசந்தம் FM அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி தானே சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12 முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்றைய தினமும் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வளிமண்டல வெயில் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரெலி ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேலும் அனுராதபுரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழையின்போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழ் சினிமாவின் முன்னணி மற்றும் மூத்த இயக்குநரான இயக்குநர் இமயம் பாரதி ராஜா தனது 84வது வயதில் காலமானார். உடல் நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே அவர் இன்று காலை காலமானதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ் திரையுலகில் கிராமிய வாழ்க்கை முறையையும் மண் வாசனையையும் மக்களின் உணர்வுகளையும் இயல்பாக வெளிப்படுத்தி திரையில் பதிவு செய்து புதிய பாதையை உருவாக்கிய பெருமை பாரதி ராஜாவையே சாரும். 1977 வெளியான 16 வயது நிலை திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான அவர் அதன் பின்னர் கிழக்கே போகும் ரயில் புதிய வளர்ப்புகள் அலைகள் ஓய்வதில்லை முதல் மரியாதை உள்ளிட்ட பல காலத்தால் அழியாத படைப்புகளை தமிழ் சினிமாவிற்கு அவர் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சினிமாவின் எல்லைகளை தாண்டி யதார்த்த வாழ்க்கையையும் மனித உணர்வுகளையும் மக்கள் மனதில் ஆழமாக புகுத்திய பெருமையும் இவரையே சாரும். இவர் பல விருதுகளையும் பெற்றுள்ளார். இயக்குநராக மாத்திரமன்றி பல திரைப்படங்களில் தனது இயல்பான நடிப்பின் மூலமும் பல ரசிகர்களை கவர்ந்த ஒருவராக பார்க்கப்படுகின்றார். பாரதி ராஜாவின் மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாக இருப்பதாக ரசிகர்கள் தெரிவித்து வருகின்றனர்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி தானே சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகி இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறீங்க. சோ நீங்களும் எங்க இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லுங்க. மத்த மத்ததெல்லாம் கேட்டுட்டு இருக்காம டக்குன்னு வணக்கம் வசந்தத்துக்கு வாங்க. உங்களுக்காக ஏராளமான தகவல்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நாங்க ஒரு சூப்பரான கேள்வி வேற கேட்டிருக்கிறோம். இது இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா காலநிலை எல்லாம் கொஞ்சம் சீரில்லாம இருக்கிறதுனால தலைவலி காய்ச்சல் எல்லாம் வர்றது வந்து சகஜமாயிருக்கும். இந்த சகஜத்தை வந்து நீங்க சகஜம் எல்லாம் ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா மெல்டோல் எடுத்துங்க. மெல்டோல் எடுத்துக்கிங்கன்னா உங்களோட தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். அதுக்கப்புறம் நீங்க வேலைக்கு டக்குன்னு போயிடலாம். சரியா, இது ஒரு பாராசிட்டமால் வகை என்பதையும் வந்து நினைவில் கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்தி கொள்கிறோம். சரி, இப்படி இருக்கும்போது நாங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கான பதில்கள் ஏராளம் வந்து குவிந்த வண்ணம் இருக்கிறது. மும்தாஸ் பேகம் கொழும்பு 14 இருந்து சொல்லியிருக்காங்க கூட்டு குடும்பம் தான் நல்லா அப்படின்னு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இருக்கிற வாழ்க்கை செலவை சமாளிக்கிறதுக்கு கூட்டு குடும்பம்னா ஒரு 4-5 பேர் வேலைக்கு போவாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா செலவுகளை சமாளிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றாங்க. தனி குடும்பம்னா கஷ்டப்படணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா விமலா தேவி அவங்க ரத்னபுரியிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்க, தனி குடும்பம் தாங்க சரி, ஏன்னா கூட்டு குடும்பமா இருந்தோம்னா சில நேரம் யாராவது ஒருத்தர் வேலைக்கு போக வேண்டிய சூழல் வந்துருச்சுன்னா 10 பேரை பார்க்க வேண்டியதாயிரும். அதனால தேவையின் போது சேர்ந்து கொள்ளலாம், எல்லாரும் உறவினர் வீட்டுக்கு போகலாம். மற்றபடி வந்து தனி குடும்பமா இருக்கதான் சிறப்பு அப்படின்னு இருக்காங்க. வாழைச்சேன்ல இருந்து பத்மா சொல்லியிருக்காங்க கூட்டு குடும்பம் தான் நல்லா அவசர தேவைக்காக அவசர உதவிகளுக்காக வந்து பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பமா இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உதவியாக இருக்கும். காரணம் தாங்களும் கூட்டு தனி குடும்பமா இருக்கும் போதுதான் அந்த கூட்டு குடும்பத்தின் அருமை தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ராஜலட்சுமி அம்மா கிரியலையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களும் சொல்லியிருக்காங்க தனி குடும்பம் நல்லம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்வதற்கு தனி குடும்பமாக இருப்பதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட முதல் பேத்திக்கு வந்து பிறந்த நாளாம் ஷியானா பிரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20வது பிறந்த நாளாம் முதலாவது பேத்தினும் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 4 பேத்தி இருக்காங்க அவங்களுக்கு. அம்மா அம்மம்மா ராஜலட்சுமி, அது மட்டும் அம்மா நிஷாந்தினி, அப்பா சிவகுமார் மற்றும் மாமா மாமி உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் வாழ்த்து தெரிவிப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் மழைப்பை ஏற்படுத்தி சொல்லுங்க. 01122 775 001 அல்லது 01122 775 111 அப்படிங்கிற எங்களோட இலக்கங்களுக்கு இந்த காலகட்டத்துக்கு பொருத்தமானது தனி குடும்பமா அல்லது கூட்டு குடும்பமா அப்படின்னு கேட்டிருக்கோம். சரியா, அதையும் சொல்லிருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா டக்குனு ஃபேஸ்புக் பக்கம் வந்து வரங்கம் வசந்தத்தின் பதிவின் கீழே வந்து உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 10ஆம் தேதி காலை 7 மணி முதல் ஹோமாகம மஹிந்த ராஜபக்ஷ வித்யாலயத்தில். பாதுகாப்பான பயணத்திற்கு
1: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM

காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயணங்களை எல்லாம் மேற்கொள்கிறதுக்கு ஒரு இலகுவாக ஒரு த்ரீ வீல் ஒன்று தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைப்பீங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான் வருகிறது பஜாஜ் த்ரீ வீலர்கள். டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனியிடமிருந்து பஜாஜ் த்ரீ வீலர்கள் உங்களுக்காக கிடைக்குது. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா 236 சிசி என்ஜினை கொண்ட த்ரீ வீல்கள் தான் உங்களுக்கு கிடைக்குது. நல்ல மைலேஜ் வசதி மற்றும் அது இல்லாமல் ஈஸியான ரிவர்ஸ் கியர், அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஆப்ஷன்கள் உங்களுக்காக வச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கே டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனிக்கு போயிட்டு பஜாஜ் த்ரீ வீலர் ஒன்றரை வாங்கி எடுங்க. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலவெல்லாம் அதிகமாக இருக்கும்போது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அல்லது கட்டிட உபகரண பொருட்கள் அப்படியும் இல்லைன்னா கடல் தொழிலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் தேடி அலைஞ்சி வாங்கணுமே அப்படின்னு யோசிக்கணும்னா யோசிக்காமல் நீங்கள் போக வேண்டிய ஒரே இடம் வந்து ஜனதா ஸ்டீல்ஸ். ஜனதா ஸ்டீல்ஸ் போனீங்கன்னு சொன்னால் அனைத்து பொருட்களும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக மிக முக்கியமாக ஐடிஎன் ஊடக வலையமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் அப்படிங்கிறது அடிப்படையில் வந்து கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பயணத்தின் போதான பாதுகாப்பு டேக் கேர் அப்படின்னு சொல்லி வந்து நாங்கள் ஒரு வேலை திட்டம் ஒன்று செயற்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனூடாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடசாலை மாணவர்களுக்கான வீதி விபத்துகள் தொடர்பான அறிவித்தல்களையும் அறிவுறுத்தல்களையும் கொடுக்கும் செயல் திட்டமானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்தி கொண்டு நாம் ஒரு தலைப்பு கேட்டிருக்கோம். இன்றைய காலகட்டத்துக்கு பொருத்தமானது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமா அல்லது தனி குடும்பமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதுக்கான பதில்களையும் ஏராளமான பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் மலைப்பு பயன்படுத்தி சொல்லுங்க. 0112-7575-0001 அல்லது 0112-7575-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படியும் இல்லைன்னு சொன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோட ஆகும் கூட இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. கலைப்பொழுதின் உற்சாகம், வணக்கம். வசந்தம் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும், ஐடி ஊடக வலையமைப்பினூடாக டேக் கேர் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, வீதி பாதுகாப்பு சம்பந்தமாக பயணத்தின் போது பாதுகாப்பு அப்படிங்கிற வேலை திட்டம் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற தினம். அது தொடர்பான அப்டேட்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க விஜய் அவங்க. வணக்கம்.
1: வணக்கம் சங்கர். குட் மார்னிங். இனிமையான காலை வணக்கம்.
0: குட் மார்னிங், குட் மார்னிங். அப்புறம் என்ன நடக்குது?
1: தெரியும் சங்கர், எங்களுடைய சுயாதீன ஊடக வலையமைப்பானது பொறுப்பா இந்த ஊடகம் என்ற ரீதியில் நாடுபுறாகவும் உள்ள பாடசாலைகளை ஒன்றிணைத்துக் கொண்டு இந்த டேக் கேர் எனும் வேலை திட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. அதன் நான்காவது வேலை திட்டமாக, இந்த வருடத்தின் நான்காவது வேலை திட்டமாக, இன்று நாங்கள் ஹோமாகம மகிந்த ராஜபக்த வித்தியாலயத்தில் எங்களுடைய டேக் கேர் வேலை திட்டத்தை மிக சிறப்பாக ஆரம்பித்திருக்கின்றோம். கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம், அதே போல கல்வி அமைச்சு, எங்களுடைய இலங்கை போலீசார் இவர்களோடு சுயாதீன ஊடக வலையமைப்பு இணைந்து இந்த வேலை திட்டத்தை நாடுபூராகவும் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நாள் எங்களுடைய ஹோமாகம கல்வி வலயத்திற்கு உட்பட்ட 22 பாடசாலைகளை ஒன்றிணைத்துக் கொண்டு இந்த வேலை திட்டமானது மகிந்த ராஜபக்த வித்தியாலயத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளிலும் பல பாடசாலைகளிலிருந்து ஏராளமான பாடசாலை மாணவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மகிந்த ராஜபக்த பாடசாலை என்பது 3500 அதிகமான பாடசாலை மாணவர்கள் இங்கு கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த மாணவர்களை இணைத்துக் கொண்டு இதர பாடசாலைகளில் இருந்து வருகை தந்த மாணவர்களையும் இணைத்துக் கொண்டு இந்த வேலை திட்டத்தை மிக சிறப்பாக நாங்கள் காலை பொழுதில் ஆரம்பித்திருந்தோம். இந்த ஹோமகம பகுதியில் இன்றைய காலை பொழுது கொஞ்சம் மழையோடு கூடிய காலநிலை இருந்தாலும், எங்களுடைய வீதி போக்குவரத்து சம்பந்தமாக நாங்கள் வலிமையாக நடத்தக்கூடிய இந்த எங்களுடைய வீதியில் நடத்தக்கூடிய வீதி நாடகங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக இடம்பெற்றிருந்தது. பாடசாலை மாணவர்களுக்கு வீட்டில் நாங்கள் எவ்வாறு நடக்க வேண்டும், வீதி விபத்துகள் எவ்வாறு ஏற்படுகிறது, திடீரென நாங்கள் வீதி விபத்துகளுக்கு முகம் கொடுக்கும் பொழுது அதிலிருந்து நாங்கள் எவ்வாறு எங்களை தற்காத்துக் கொள்வது, அதில் போல முன்னெடுப்புகளை எவ்வாறு வழங்குவது போன்ற பல விடயங்களை எங்களுடைய போக்குவரத்து போலீசார் மிக தெளிவாக எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார்கள். இப்பொழுது எங்களுடைய கருத்தரங்கு ஆரம்பமாக இருக்கிறது. 3 வரை கருத்தரங்குகள் செயலமர்வுகள் மூலமாக இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் வீதி விபத்துகள், அதிலிருந்து நாங்கள் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதனுடைய விதிமுறைகள், வீதி சட்டங்கள் எவ்வாறு இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது, இலங்கையில் உள்ள வீதி சட்டங்கள் எவ்வாறு இருக்கிறது போன்ற பல விடயங்களை உடைய பாடசாலை மாணவர்களுக்கு நாங்கள் இன்றைய நாள் தெளிவுபடுத்த தயாராக இருக்கிறோம். எனவே சேக்கியார் வேலை திட்டம் என்பது அண்மை காலமாக இலங்கையில் அதிகரித்து வரும் இந்த வீதி விபத்துகளை குறைத்துக் கொள்ளும் முகமாக அரசாங்கம் உடனிருக்கும் மிக முக்கியமான வேலை திட்டங்களில் ஒன்றாக இருக்கிறது. சுயாதீன ஊடக வலையமைப்பானது பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற ரீதியில் இதை நாடு பூராகவும் மிக சிறப்பாக பாடசாலை மாணவர்களை ஒன்றிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே நான்காவது வேலை திட்டம் இன்றைய நாள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்து வரும் மணிச்சாலங்களில் இது பற்றிய மேலதிக தகவல்களோடு உங்களை இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கும்.
0: நன்றி, நன்றி விஜய், இணைந்து கொண்டு நன்றி. பாத்தீங்கன்னு சொன்னா டேக் கேர் வேலை திட்டம் வந்து மிக சிறப்பா நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியோடு ஞாபகப்படுத்தி இருந்தோம். சோ நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்க அப்படிங்கறதை ஞாபகப்படுத்துறோம். ஒரு அருமையான தலைப்பும் கேட்டிருந்தோம், அந்த தலைப்புக்கான பதிலையும் வந்து அழைப்பினை ஏற்படுத்தி சொல்லுங்க.

MFM 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

Wasn't them FM 102.6, 102.8.

காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு சூப்பரான ஒரு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான பல தகவல்கள் இருக்கு உங்களுக்காக. இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான கடின உபகரண பொருட்களா இருக்கலாம், அல்லது கடல் தொழிலுக்கு தேவையான கடின உபகரண பொருட்களா இருக்கலாம், அலைஞ்சு தெரிஞ்சு இந்த காலகட்டத்தில் எங்க போய் வாங்குறது அப்படின்னு நீங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அலைஞ்சு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க எங்க போனீங்கன்னா ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க. அங்க போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான சகல விதமான கடின உபகரண பொருட்கள் மற்றும் கடல் தொழில் தேவையான அனைத்து உபகரண பொருட்களுமே இருக்கும். ஸோ ஒரே குறையின் கீழே வந்து நீங்க பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். செலவும் மிச்சம், நேரமும் மிச்சமாகும் அப்படிங்கிறதையும் நாங்க ஞாபகப்படுத்துறோம். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தலைப்பு கேட்டிருக்கும், இந்த தலைப்புக்கும் ஏராளம் பேர் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வத்தலையிலேருந்து ஐயாக்கன் வந்து சொல்லியிருக்கிறாரு, கூட்டு குடும்பம் தான் நல்லோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரியா, காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பணத்துக்காக மட்டும் வந்து தனி குடும்பங்களாக பிரிந்தோ இல்லை கூட்டு குடும்பங்களாகவோ இருக்கிறதை தாண்டி மகிழ்ச்சி ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிறாரு. எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளலாம், தனியான குடும்பங்களாக இருந்தால் அந்த வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிரேமா முள்ளிவலையிலேருந்து சொல்லியிருக்காங்க, கூட்டு குடும்பம் தான் நல்லம் அப்படின்னு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் எல்லாருமே வந்து தனி குடும்பம் தனி குடும்பம் அப்படின்னு போயிடுறாங்க. ஆனால் ஒரு காலகட்டம் ஒரு நேரம் வரும்போது தனியாக இருக்கிறோம் நாம, நம்ம கூட யாரும் இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலை அவங்க எல்லாருக்குள்ளேயும் வந்துருமாம். அதனால கூட்டு குடும்பமாக இருக்கிறதான் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபேஸ்புக் பக்கம் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வணக்கம் சங்கர், நலமாக இருக்கிறீங்களா, பாடல்கள் அனைத்தும் இனிமையாக உள்ளது, நான் பருத்தித்துறையிலேருந்து அருள்மொழி. இந்த காலகட்டத்தில் கூட்டு குடும்பமாக சேர்ந்து வாழ்வது சிறந்தது. முதலாவது பாதுகாப்பு, வீட்டில் உள்ள செலவுகளை எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக உணவு ஒற்றுமையாக பகிர்ந்துக்கலாம், உணவையும் செஞ்சு பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து செலவுகளையும் சேர்ந்து செய்யும் போது தாக்கம் குறைவாக இருக்கும், எல்லோரும் சேர்ந்து இருக்கும்போது மன அழுத்தம் இருக்காது அப்படிங்கிறாங்க. இது மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். நம்மளோட அருள்மொழி சொல்கிறதுல குடும்பம் அப்படின்னு இருக்கும்போது சின்ன சின்ன சண்டைகள்லாம் வர்றது இருக்கும், ஆனால் அந்த தனியாக இருக்கிறோமே தனிமைப்பட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் இருக்காது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். காரணம் என்னென்னா மன அழுத்தம் இல்லாமல் கதைச்சு சிரித்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ரைட், இப்படி இருக்கும்போது காலை வணக்கம்னா இந்த காலகட்டத்தில் தனி குடும்பம் தான் சரி அப்படின்னு சொல்லி நாவலப்பிட்டிலேருந்து அப்புகஸ்தலாவிலேருந்து கௌரி சொல்லியிருக்காங்க. காலை வணக்கம் சொல்லி சப்புமாலுக்கு அந்த இதிலேருந்து வசந்தகுமார் வந்திருக்காங்க. இனியே காலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க மனோ. அவங்களுக்கும் நன்றிகளை சொல்கிறோம். ஸோ நீங்களும் வந்து கேட்ட கேள்விக்கான தலைப்புக்கான பதிலையும் சொல்லலாம். அழிவினை ஏற்படுத்தி உங்களுக்கு வந்து கூட்டு குடும்பம் நல்லமா இல்லை தனி குடும்பம் நல்லமா நீங்கள் நினைக்கிறது என்ன காரணம் அப்படிங்கிறதே நீங்கள் எங்களுக்கு அழிவினை ஏற்படுத்தி தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். இது எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாசா ஒரு விஷயத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க. நாசா நிறுவனம் தனது அடுத்த அட்டாமிஸ் விண்வெளி ஆய்வு பயணத்துக்காக ஒரு 3 அமெரிக்க விண்வெளி வீரர்களையும் ஒரு இத்தாலிய விண்வெளி வீரரையும் வந்து பெயரிட்டிருக்காங்களாம். 2 வாரங்கள் கொண்ட இந்த பயணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விண்வெளி ஆய்வுக்காக சந்திரனுக்கு செல்லாது என்ற போதிலும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்வரும் காலங்களில் சந்திரனுக்கு செல்ல இருப்பதற்கான ஒரு விண்கலத்தை வந்து பரிசோதிக்கிறதுக்கும் அதை தரையிறக்கிறதுக்காக லேண்டஸை வந்து முதலாவது விண்வெளி பரிசோதனைக்காகவும் இந்த குழுவை வந்து இவங்க அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆண்டு பூமியில் சுற்றுப்பாதையில் வைத்து விண்கலங்களை ஒன்றிணைக்கும் ஒரு சிறப்பு பரிசோதனைக்காகவும் அதன் போது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார்ஷிப் மற்றும் ப்ளூ ஓஜின் நிறுவனத்தின் ப்ளூ மூன் ஆகிய சந்திரனில் தரையிறங்கும் விண்கலங்களையும் முதன்முறையாக விண்வெளியில் பரிசோதிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயமும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாகவும் இருக்கிறது. இது இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நாட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா வனாதியல் உள்ள அப்படிங்கிற பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா முந்திரி தோட்டமன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் வந்து தாக்கப்பட்டு சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக அங்க இருக்கிற போலீஸ் வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க. நேற்றைய தினம் அதிகாலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் இடம்பெற்றதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கல்லடி பகுதியை சேர்ந்த 34 வயதுடைய ஒரு நபர் வந்து உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுது. என்ன காரணம், ஏன் இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற மேலதிக விசாரணைகள் வந்து நடத்தப்படுதாம். இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 19 மற்றும் 41 வயதுக்கு உட்பட்ட புத்தளம் ஏதல அப்படிங்கிற 2 பேரை வந்து கைது செஞ்சுருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அங்கே இருக்கிற போலீஸார். சரி, ஒரு பக்கம் நாட்டில் என்னென்னமோ பிரச்சனைகள் நடக்கும்போது இப்படியான சம்பவங்களும் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. சரி, தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு.

0: நடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா போடு.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டுக் கொண்டு இருக்கிறோம். நாட்டில் பல பகுதியிலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அதாவது காலை 8:30 பத்து மணித்தி அளவுக்கு நீர் விநியோகம் தடைபட உள்ளதாக வந்து பாத்தீங்கன்னா தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் கழுத்துறை வாதுவ மதுகம பேருவலை அலுக்கம மற்றும் பயாகல பகுதிகளில் நீர் விநியோகம் தடைபடும். மேலும் காலி மாநகர சபைக்கு சபை பகுதிகளிலும் இன்று காலை 9 முதல் 11 மணி வரை இரவு 11 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீர் விநியோகம் தடைபட்டுள்ளதாக வந்து பார்த்தீங்கன்னா நீர்வளங்கள் அதிகார சபை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அறிவிப்பொன்றை விடுத்திருக்கிறாங்க. சரி, இந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பகுதியில் உள்ளவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. சரியா, செய்தியை சொல்லிட்டோம், அப்புறம் நீர் இல்லைன்னு சொல்லக்கூடாது. சரியா, இது எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஏராளமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டில் நடந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மலை சூழலாகவே காணப்படுகிறது எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்குள்ள பயணங்கள் செய்யும் போது ரொம்ப கவனமாக இருங்க அப்படிங்கிறதை நாங்கள் வந்து சொல்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கிற இந்த சூழலின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் வீதி பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் வாகன சாரதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிக்குறைப்பு முறைமை அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வர போகிறாங்க. பாயிண்ட் சிஸ்டம் ஒன்று கொண்டு வர போகிறாங்க. எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திலிருந்து தான் இந்த விஷயத்தை வந்து நடைமுறைப்படுத்த போகிறதா வந்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க. வீதிகளில் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுபவர்களை கட்டுப்படுத்தவும் சாரதி ஒழுக்கத்தை மேம்படுத்தவும் கடுமையான சட்ட அமுலாக்கம் அவசியம் என அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்காங்க. இலங்கையில் கடந்த வருடத்தில் மாத்திரம் வீதி விபத்துகளின் காரணமாக 2750 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதில் வந்து மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உந்தூர்லி சாரதிகளும் பாதசாரிகளுமே அதிக அளவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு சாரதியும் அவங்களோட லைசன் இருக்கு இல்லையா, அதில் வந்து 24 புள்ளிகளை வந்து வழங்கப்படும். போக்குவரத்து விதிமுறைகளை மீறும் போது அந்த பாயிண்ட்ஸ் வந்து குறைக்கப்படும். தொடர்ச்சியாக தவறுகளை இழைத்து பாயிண்ட்ஸை யார் வந்து இழக்கிறாங்களோ அவங்களுக்கான அனுமதி பத்திரம் இருக்கு இல்லையா, டிரைவிங் லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் டிஎம்டி நிலவிய நிர்வாக சிக்கல் மற்றும் முறைகேடுகள் காரணமாகவே இந்த திட்டம் இதற்கு முன்னர் தாமதமடைந்ததாகவும் குறிப்பிட்டிருக்காங்க அமைச்சர். தற்போது இங்குள்ள ஊழலை ஒழிக்கவும் வினைத்திறன் அதிகரிக்கவும் வந்து பார்த்தீங்கன்னா இ மோட்டரிங் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தின் கீழ் தான் இந்த டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையை வந்து மேற்கொள்கிறாங்க. இதன் ஊடாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதி விபத்துகள் அது மட்டும் இல்லாமல் முறைகேடான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா பாதைகளில் பயணம் செய்பவர்களுக்கான ஒரு நடவடிக்கை எட்டப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து இருக்குது. இது இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஏராளமான பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. இதற்கமே வந்து பார்த்தீங்கன்னா உலகளாவிய எரிசக்தி சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதாவது இன்று அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக இன்று காலை 6:40 அளவில் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் WTI கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை வந்து பார்த்தீங்கன்னா 88.95 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்திருக்கு. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 0.85% வளர்ச்சி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்கும்போது பிரென் ரக கச்சா எண்ணெய் பேரல் ஒன்றின் விலை வந்து பார்த்தீங்கன்னா 92.33 டாலர்களாக உயர்ந்துள்ளது. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 0.96% அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. இருப்பினும் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகத்தின் மர்பன் கச்சா எண்ணெய் பேரல் ஒன்றின் விலை 88.24 டாலர்கள் வரை குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இது 3.98% வீழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விலைகள் உயரும் போது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விலைகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இதுதான் மிக முக்கியமான தகவல்களாக இருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான தகவல் ஒன்றுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா வான்வெளி தாக்குதல். ஓமான் கடற்பரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஒன்று வந்து சுட்டு வீழ்த்திருக்கிறதுக்காக பதிலடியும்னு சொல்லியிருக்காங்க. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தொடர் வான்வெளி தாக்குதல்களை நடத்தியுள்ள அமெரிக்க மத்திய கட்டளையகம் சமூக ஊடகங்களின் வாயிலாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதை சொல்லியிருக்காங்களாம். சற்று நேரத்துக்கு முன்பு இந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டதுடன் ஓமான் கடற்பரப்பின் அருகில் அமெரிக்க இராணுவத்தின் அப்பாச் ஹெலிகாப்டர் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தெரிவிச்சிருக்காங்க. சரி, இன்றைய தினம் இந்த மாதிரியான ஏராளமான தகவல் இல்லாமல் சூப்பரான ஒரு தலைப்பும் உங்களுக்காக தந்திருந்தோம். அதை பற்றியும் நாம் வந்து விரிவாக பேசியிருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்துக்கு எது பொருத்தம் அப்படிங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஏன்னா தனியான ஒரு குடும்பம் அப்படிங்கும்போது இந்த வாழ்க்கை செலவு இல்லை, இந்த மாடர்ன் லைஃப்பில் ஊரில் இருப்போம், இல்லை நாம் வந்து தொழில் காரணமாக வேறு ஒரு இடத்துல இருக்கும்போது தனியான குடும்பம் வந்து சிறந்ததாக இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு தேவைகள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உதவிக்கு யாராவது இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய சூழல் வரும். இந்த தனியான குடும்பங்கள் இருக்கும்போது கூட்டு குடும்பமாக இருக்கும்போது எல்லாரும் ஒன்றா இருப்போம், எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த தேவைக்கும் ஒன்றா இருப்போம். ஆனால் சண்டைகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தவிர்த்து கொண்டால் வந்து கூட்டு குடும்பம் சிறந்தது. எது யாருக்கு சிறந்ததோ அதன் அடிப்படையில் வந்து இருந்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு இன்றைய வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெற்று செல்ல போகிறேன். அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகம் சுகமான ரிஜில் ML கிருபா உங்களுக்காக வராரு. விடைபெற்று போகும் நான் வந்து என்றும் உங்கள் அன்பின் சங்கர் புஷ்பராஜ். எல்லாரும் சந்தோஷம்.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
3: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.
5: நன்றி சங்கர். நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேரம் 10:02.

0: அனுசரணை வழங்குவது 8 கோடி தனனி தானி சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையில் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12. முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: வவுனியா மன்னார் வீதி நெலுக்குளம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞரொருவர் படுகாயமடைந்துள்ளதாக நெலுக்குளம் போலீசார் தெரிவித்தனர். வவுனியா மன்னார் வீதியில் நெலுக்குளம் பகுதியிலிருந்து வவுனியா நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் வாகனம் ஒன்றை முந்திச் செல்ல முற்பட்டபோது வவுனியாவிலிருந்து நெலுக்குளம் நோக்கிச் சென்ற கார் ஒன்றும் பெரிதொரு வாகனத்தை முந்தி செல்ல முற்பட்ட நிலையில் 2 வாகனங்களுக்கும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் விபத்து குறித்த மேலதிக விசாரணைகளை நெலுக்குளம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
1: வசந்த FM வெளிநாட்டு செய்திகள்.
2: நாசா நிறுவனம் தனது அடுத்த ஆர்டிமிஸ் விண்வெளி ஆய்வுப் பணிக்காக 3 அமெரிக்க விண்வெளி வீரர்களையும் 1 இத்தாலிய விண்வெளி வீரரையும் பெயரிட்டுள்ளது. 2 வாரங்கள் கொண்ட இந்த ஆர்டிமிஸ் 3 விண்வெளி ஆய்வுப் பயணம் சந்திரனுக்கு செல்லாதென்ற போதிலும் எதிர்காலத்தில் விண்வெளி வீரர்களை சந்திரனின் மேற்பரப்புக்கு அழைத்துச் செல்வதற்காக பயன்படுத்தப்படும் 2 பிரதான தரையிறங்கும் விண்கலங்களின் 1வது விண்வெளி பரிசோதனையாக இது பார்க்கப்படுகிறது. இந்த ஆய்வுப் பயணம் அடுத்த ஆண்டு பூமியின் சுற்றுப்பாதையில் வைத்து விண்கலன்களை ஒன்றிணைக்கும் 1 சிறப்பு பரிசோதனையாகவும் பார்க்கப்படுகிறது. இதன்போது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார்ஷிப் மற்றும் ப்ளூ ஆரிஜின் நிறுவனத்தின் ப்ளூ மூன் ஆகிய சந்திரனில் தரையிறங்கும் விண்கலங்கள் முதன்முறையாக விண்வெளியில் பரிசோதிக்கப்பட உள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: அனுசரணையை வழங்கியது 8 கோடி தனநிதி அணை சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையில் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12.

இயக்குநர்களின் இமயமலை என்று போற்றப்பட்டு மண் வாசனை மறவாத படைப்புகளினால் கோடிக்கணக்கான தமிழ் மக்களின் மனங்களில் தனியிடம் பிடித்த இயக்குனர் பாரதி ராஜாவின் மறைவு தமிழ் சினிமாவிற்கே பேரிழப்பாகும். தனது படைப்புகளினால் அன்பையும் நெருக்கத்தையும் மக்களின் மனங்களில் விதைத்த அந்த மகத்தான கலைஞனுக்கு வசந்தம் வானொலியின் மரியாதைக்குரிய ஆழ்ந்த அனுதாபங்கள்.

0: சாகம் சுகமானது கேட்டால் இதமானது இந்த நேரம் நிகழ்ச்சியின் முதலாவது நேராக இணைந்திருப்பது யார்? வணக்கம். யாழ்ப்பாணம் கட்டுவான்ல இருந்து வந்திருக்கீங்க, சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: அன்பும் பண்பும் மழவாதங்களை கிருவா தம்பிக்காக கேட்கிறேன்.
0: நன்றி, நிகழ்ச்சியில் நடந்தமைக்கு
1: நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 10:21. இந்த நேரம் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபா அண்ணா, அப்படி இருக்கிறீங்க. நான் ஜோன் ஏகாம்பரம் இணைந்திருக்கின்றேன். அக்கரைப்பற்றிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். இனிமையான வணக்கம். வட்டவளையிலிருந்து நாகராஜன் கிறிஸ்டீனா இணைந்திருக்கிறேன் அண்ணா, அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். தொண்டைமானாறு செல்வச்சன்னதியிலிருந்து சுதன் இணைந்திருக்கின்றார். அதே போன்று இனிமையான வணக்கங்களோடு நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பட்டித்தடலிலிருந்து கமலஹாசன் ஜசோதா இணைந்திருக்கிறாங்க. 6:80 இதய ரத்னம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறாங்க. ரிம்சான் இணைந்திருக்கின்றார். வேறுவலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் கிருபாண்ணா, இன்னைய நிகழ்ச்சி நினைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஸ்ரீதாஸ் வந்திருக்கின்றார். சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம், அருமையான பாடல்களோடு நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை தொல்புரத்திலிருந்து கிருத்திகா வந்துக்கிறாங்க. அதே போன்று குசல ராஜா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். கொழும்பு 15 ரமேஷ் காந்த் இணைந்திருக்கின்றார். இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு சிவா நோவுடிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் வெள்ளவத்தையிலிருந்து நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி செல்வத்துறை நந்தகுமார் குறிப்பிடுகிறாங்க. ஷக்கீலா சந்திரசேகரம் இணைந்துக்கிறாங்க செங்கலடியிலிருந்து. அதே போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான். கிண்ணியாவிலிருந்து நசூர் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நட்புட்டி முனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எம்டிஏ சத்தார் வந்திருக்கின்றார். ரூபன் இணைந்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து ரொம்ப சத்தமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை இனிமையான வணக்கம், அருமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி பாடல்கள் அத்தனையும் வேற லெவல். குமார வந்திருக்கின்றார். மனைவி ராதா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கணபத்தி வந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. அண்ணா எப்படி இருக்கிறீங்க? காலை நேர வணக்கம். நான் மஞ்சு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. ஹரோலினா சுகந்தி இணைந்துக்கிறாங்க. என்னை நிகழ்ச்சி நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். மயு துவா இணைந்துக்கிறாங்க. ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸில் ஸ்டீஃபன் சத்தமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? எங்களையும் நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள். நான் மங்களா இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. சுலோக்ஷனா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறாங்க. அதுபோன்று குறிஞ்சங்கனி அசுருதீன் இணைந்திருக்கின்றார். கிருபான் எப்படி இருக்கிறீங்க? நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை தேவி யோகேஸ்வரன் வந்துக்கிறாங்க. மாவனிலையிலிருந்து நிசா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 10:35. இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: சிவகுமார் பேசுறேன்.
0: சிவகுமார், எப்படி இருக்கிறீங்க?
1: நிமல்குமார்.
0: நிமல்குமார், சரி சொல்லுங்க.
1: சூப்பரோ சூப்பர்.
0: அப்படியோ?
1: பழைய ஞாபகம்
0: எல்லாம் வந்துருச்சு.
1: வந்துருச்சு.
0: அப்ப அதை அப்படியே வச்சிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமே. சரி சொல்லுங்க. நிமல் குமார், இந்த நேரம் யார் யாருடன் இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: முல்லைவி ராதா, மகன் சந்தன், முடியோட்டல், லக்யா, சுபக்யா, நம்ம வீட்டுல வந்து சுகந்தி, சுமதி, ராஜேந்திரகுமார், ஜெகன், நல்ல பாடல் ஒன்று தான்.
0: நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கே.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான சோக பாடல்களை சுமந்து வரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளையும் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபான்னா, அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி அழுத்த மாவத்தை வால்ஸ்லேயில் இருந்து மணி எழுந்துக்கிறாங்க. அம்மா லக்ஷ்மி, ஐயா லக்ஷ்மணன் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை எஸ் பரமானந்தன் வசீகரன் நினைந்திருக்கின்றார். ஹட்டன் கிளவட்டன் பிரிவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டதாக தெரிவித்துகிறது. இவளே ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நாங்களும் நிகழ்ச்சியோடு தான். யாழ்ப்பாணம் சங்கானையிலிருந்து கனகரத்தை நம் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். பாடல்கள் அத்தனையும் சூப்பர்ப். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். யாழ்ப்பாணம் அச்சிவேலியிலிருந்து ராஜன் உமா வந்திருக்கிறாங்க. அதே போன்று இன்று பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம் மகள் லத்திகா, அவங்களையும் வாழ்த்தி நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி ராஜன் உமா குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் ராஜா இணைந்திருக்கின்றார். மனதை வருடி செல்லும் இதமான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கல்முனையிலிருந்து ஜனா வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அன்பான காலை நேர வணக்கம் பாரதி ராஜா ஐயா அவர்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். இந்நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற உறவுகளுக்காகவும் எனக்காகவும் நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ஹரோலினா ஆகாஷ் குறிப்பிட்டிருக்கிறார். தொல்புரத்திலிருந்து கிருத்திகா வந்துக்கிறாங்க. அதே போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் கிருபா அண்ணா அப்படின்னு சொல்லி மருதமுனையிலிருந்து பதுரு நிஷா வந்துக்கிறாங்க. அதே போன்று பூனாகலையிலிருந்து இயேசுதாஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டுகின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நான் கணேஷ் ராஜ் இணைந்திருக்கின்றேன். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். நீங்காத நினைவுகள், நெஞ்சம் மறப்பதில்லை, நெஞ்சமே நீதான் என்கின்ற அப்படியான பாடல்களை எல்லாம் அப்படியே தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறீங்க. கேட்கும் பொழுது மனதுக்கு இதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கணேஷ் ராஜா குறிப்பிடுகின்றார். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. ராஜ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். அண்ணா எப்படி இருக்கிறீங்க, என்னுடைய பேரையும் ஒளிபரப்பு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். பாரதி ராஜா சேருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு சொல்லியும் பதிவினை பதிவு செய்திருக்கின்றார். இனிமையான வணக்கம், அருமையான பாடல்கள். நான் ஹரிஸ் இணைந்திருக்கின்றேன். இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். தர்ஷா வந்துக்கிறாங்க. அண்ணா எப்படி இருக்கிறீங்க, நானும் வரக்காப்பொலியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கின்றார். அக்கறை பெற்ற பாப் ட்ரெய்லர் நிசார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். ஆறுமுகம் ரமேஷ் ஊர்வடவத்தியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை மருதமுனையிலிருந்து முனாஸ் இணைந்திருக்கின்றார். கிருமான் எப்படி இருக்கிறீங்க, நான் நாகராஜன் இணைந்திருக்கிறேன். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வெள்ளவத்தையிலிருந்து கௌரி வந்துக்கிறாங்க. நல்ல பாடல்களை ஒளிபரப்பு செய்கிறீர்கள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார் மங்கள கௌரி. அதே போன்று என்னைய நிகழ்ச்சியில் நினைத்துக் கொள்ளுங்கன்னா, நான் வட்டவளையிலிருந்து நாகராஜன் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கின்றார். ஒஸ்போன் விஜயகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னுடைய பெயரையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம் இணைந்திருக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 10ஆம் தேதி காலை 7 மணி முதல் ஹோமாகம மஹிந்த ராஜபக்ஷ வித்யாலயத்தில். டேக்கேயா பாதுகாப்பான பயணத்திற்கு.
1: இந்த வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர.
2: என் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன, நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க தர, என்ன வேணும்?
2: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு
0: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

நாட்களிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு இது ராகம் சுகமானது.

0: அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநி தானி சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாகுங்க இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
4: லங்கா சதோச நிறுவனத்தினால் 18 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இன்று முதல் இந்த புதிய விலை குறைப்பு நடைமுறைக்கு வரும் என வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள யுத்த சூழல் காரணமாக உருவாகியுள்ள உலகளாவிய பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலும் நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் அரசாங்கத்தின் நேரடி தலையீட்டின் கீழ் இந்த பொருட்களின் விலைகளை குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்
4: இங்கிலாந்தில் 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து அரசாங்கத்திடம் பெற்றோர் விடுத்த கோரிக்கைகளை அடுத்து அந்நாட்டு பிரதமர் கீர் ஸ்டார்மர் இந்த தடையை விதித்துள்ளார். இதன்படி இங்கிலாந்தில் 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் தங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் ஆபத்தான சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு

0: பயணங்களுக்கு முற்றிலுமாக தடை விதிக்கப்படுகிறது. இதேவேளை ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் ஏற்கனவே 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கான சமூக வலைதள பயன்பாட்டிற்கு தடை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: அனுசரணை வழங்கிய 8 கோடி தனநிதியான சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
3: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12.
4: நிமிர்ந்த நடை

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:08. இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? எப்படி இருக்கீங்க ரஜினா?
1: நீங்க?
0: நானும் நல்லா இருக்கிறேன். காணல கொஞ்ச நாளா? தாங்க முடியாது, மன விரக்தி ஆயிருதுன்றாங்க. ஐயோ, இப்படித்தான் இந்த பாடல்களை கேட்கறது அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. உங்க மனசுல என்ன சொல்லுது? பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: எந்த கணவருக்கும், எந்த பிள்ளைகளுக்கும், வசனம் கேக்குற எல்லாருக்கும்
0: நன்றி. நிகழ்ச்சி எழுந்தமைக்கு
1: நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:20. இந்த நேரம் பேஸ்புக் வழியாக நின்றிருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். கிருபாண்ணா வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ராஜகிரியவிலிருந்து முறையின் இருந்திருக்கிறாங்க. முந்தாஜ் பேகம் வந்துக்கிறாங்க. கொழும்பு 14 நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், சூப்பர் பாடல்கள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று எங்களின் நிகழ்ச்சியில் நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் கிருபாண்ணா, நான் செட்டியார்த்தர் வீனசனூர்ல இருந்து ராசலிங்கம் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். வசந்தத்தின் அபிமான நேயர் மூதூர் வடிவேல் இணைந்திருக்கின்றேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. சரவணன் அமுதா வந்துக்கிறாங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான், எங்களை நிகழ்ச்சியில் நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். கருப்பையா கலைச்செல்வன் புகவந்தலாவிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிறாங்க. மீனகை பண்டாரவளையிலிருந்து வந்துக்கிறாங்க. இனிமையான வணக்கம், அருமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், சோகமும் சுகமாக உள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ராஜா வந்திருக்கின்றார். அதே போன்று தர்ஷினி இணைந்துக்கிறாங்க, வரக்காப்புறையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். யாழ்ப்பாணம் சதாஜோதி அளவட்டியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தெரிவித்துக்கிறார். ஜூடு இணைந்திருக்கின்றாங்க. அந்தனி ஜூடு, நீ நிகழ்ச்சி நினைத்து நடத்துகிற பாடல் தாருங்கள், நான் கல்முனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அருமையான பாடல் தெரிவுகள் கிருபாண்ணா. நான் புசலாவையிலிருந்து சசிகலா சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது இவளை. இயக்குனர் திலகம் பாரதி ராஜாவுக்கு எங்களுடைய கண்ணீர் அஞ்சலி. மருதமுனையிலிருந்து நிசா குறிப்பிடுகிறாங்க. அருள்மொழி நிகழ்ச்சியோடு நின்றிருப்பதாக பதிவினை பதிவு செய்திருக்கிறது இவளை. சந்தியாகு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறாங்க. கொட்டக்கலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக பகிர்ந்திருக்கின்றார். அது போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் கிருபாண்ணா, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சோகமும் இனிமையாக உள்ளது, அருமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி தேவி யோகேஸ்வரன் இணைந்துக்கிறாங்க. தன்னை உறவு இழுக்கவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: லோப்ஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: இனிய கானங்களோடு இது ராகம் சுகமானது.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:33. இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார்? வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: உமாச்சந்திரன்.
0: உமாச்சந்திரன் எங்கிருந்து பேசுறீங்க? சரி சொல்லுங்க. நன்றி. சரி, இப்ப உமாச்சந்திரன் எங்க, வேலையிலயா இல்லாட்டி வீட்டிலயா? வேலையில் இருந்தாலும் வசந்தம் கேட்பதற்கான அனுமதி உண்டு. சரி சொல்லுங்க, யார் யாரோட இணைந்து நீங்க பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க? நன்றி நிகழ்ச்சி நடந்தமைக்கு.
1: நன்றி.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களோடு இப்போ நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கமான நான் போக்குவரத்து ஜோட் பேசுறேன்.
0: யூ எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன். உங்களோட பாடலுக்கெல்லாம் வாழ்த்துக்கிறேன்.
0: நன்றி. சொல்லுங்க யூட், உங்களுக்கு சொல்லுங்க. அதாவது அதிகமான சோகம்னா நீங்க என்ன செய்வீங்க?
1: சோகமாக என்னத்தான் செய்ய, சோகமா தான் இருக்கணும்.
0: அழ வேண்டியது தான். அப்படியா?
1: அழுவையும் இயலாது எல்லாத்துக்கும் முன்னுக்கும்.
0: அதுதானே, அதுவும் ஒரு பிரச்சனை.
1: என்ன
0: செய்யலாம்? இதையும் தாங்கி இதேண்டா.
1: உங்களோட பாடல் இன்னைக்கு கேட்டது நம்ம மனசுக்கு சரியான கவலையா தான் இருக்கு.
0: சரி சொல்லுங்க யூட், நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க? நீங்க
1: பாடலு கேக்குறாங்க. செலினா, சுதேஷ், கீதிகா, விதுசா, லக்ஷி, சர்வீஸ், தர்சனி, பிரியா, சந்திரகுமார் குடும்பம், அசாந்த குடும்பம், சோக்கிர குடும்பம், அமைச்சர்கள் மனுவோட குடும்பத்துக்காகவும், அபிஸ்தாவில சீட்டி பஸ் ஓட சேகரன் டெய்லர்ஸுக்காகவும், யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சந்த ஸ்தூபனுக்காகவும், வசந்த கேட்ட அனைத்து எல்லோருக்கும் உங்களுக்காக கேட்போம்னா நன்றி என்ன.

0: தாகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:49. இந்த நேரம் ராகம் சுகமானது நிகழ்ச்சியில எப்படியாவது நானும் பேச வேணும்னா எங்களையும் நிகழ்ச்சியில இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இப்போ யார் வந்துக்கிறது? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? ஃபாசில், எங்க போயிருந்தீங்க இவ்வளவு நாளும்?
1: ஐயோ கிருபானே, உங்களை பிடிக்கப்படுற பாடு பெரிய பாடு.
0: அப்படியா?
1: என்ன சொல்லுங்க பாரதிராஜா, அவங்க இறந்து போனதுக்கு கவலைதான்.
0: பாடல்களும் அப்படிதான்
1: இருக்கு. பாடலே எல்லாமே சோகமா தான் இருக்கு.
0: அதுதானே. சரி சொல்லுங்க ஃபாசில், இந்த நேரம் நிகழ்ச்சியில நீங்க யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: எங்கட ஊர்ல உள்ள எல்லாரும். அடுத்து எங்க மனைவி பாத்திமா பாசினா, மற்றும் சின்னமா ஸ்கூல் போயிருக்காரு. அது உங்களையும் சேர்த்துக்கிறோம். பசங்க நாங்க இருக்கிற அனைவரும் சேர்த்துக்கிட்டு இன்னொரு சோகமான பாட்டுல போடுங்களேன்.
0: நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
1: நன்றி நன்றி.
2: இவ்வளவு சோகத்துல எப்படி சிரிக்கிறான்?

ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் நஜ்

0: எல்லோருக்கும் சந்தோஷமான அன்பான மதிய நேரத்தின் வணக்கங்கள். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. வணக்கம் அபிலாசன்.
1: வணக்கம் வணக்கம் ஜிஆர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு இப்ப வந்து எங்க போயிட்டீங்க ஹீ தேவி?
0: அத நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க? கூட பார்த்து சந்தோஷத்துல பேச்சு எல்லாம்
1: எனக்கு சந்தோஷம் தான். சின்னவங்களே பெரியவங்களே, சார்பாம்பு குட்டிகளை, சௌக்கார கட்டிகளை, ஏண்டி ஈர குளவிலே ஆசிக்கான மதிய நேர வணக்கம். என்ன என்ன பிரச்சனைகள், என்ன என்ன கவலைகள், துன்பங்கள் எதிர்ந்தாலும் இந்த பக்கம் வந்தா எல்லாம் பறந்து ஓடும்.
0: அதெல்லாம் சும்மா அந்த சாப்பிட்ட உடனே ஒரு ஒரு தூக்கம் வரும்ல, அந்த மாதிரி எல்லாம் காணாம போயிடுது.
1: சாப்பிட்டு தூங்க சொல்றீங்க?
0: இல்ல இல்ல, சாப்பிட்டா ஒரு சந்தோஷம் வரும்ல, காதல் பண்ண கவலை வரும்.
1: இங்க போயிட்டீங்க, இங்க போயிட்டீங்க. சரி, நீங்களும் வேலைக்கெல்லாம் பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு ஏழில இருந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இருக்கு.
0: அதே போல பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு கேள்விகள் ஐந்து ஒன்று ஒன்று இருக்கு. கால் பண்ணுங்க. பேஸ்புக் பக்கம் வந்தீங்கன்னு சொன்னா சூப்பரான போஸ்ட் பண்றோம். அதுக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அபிலாசன் வந்துட்டு அதுக்கு பதில் சொல்லுவாரு.
1: தாதா இருந்தாலும் பரவாயில்ல, அபிலால் நானா இந்த படத்துக்கு எனக்கு ஒரு பாட்டு தாங்க. உமா நானா காக்கா சாச்சா உமா தாத்துமா காக்கா சொந்தக்காரங்க தாய் பிள்ளைக்கு எல்லாத்துக்கு தாருக்கு பாட்டு ஓடுனாலும் படப்படனு டைப் பண்ணி டமாலிங்கிட்ட அனுப்பினீங்கன்னா டுமின்னு ஒரு ஆசிக்கான பாட்டு உங்களுக்கு தரும்.
0: அது மட்டும் இல்ல, உயிரோட இருக்கிறவங்களும் கேட்கலாம், வானவலத்தில் இருக்கிறவங்களும் கேட்கலாம். இப்ப எல்லாம் சந்திரன்லயே கூடு கட்டி
1: மழையும் கெயிலும் அதெல்லாம் நீக்கா, இங்கதான் போக மாட்டேன் ஆவியா நுப்பானு.
0: அதான் இங்க இருக்கிற வைரஸை விட அங்க போறது நல்லா. இப்ப எங்க கூட பேசுறதுக்கு யாரும் வந்திருக்காங்க சொல்லுவாங்களா?
1: வணக்கம்
2: வணக்கம் அபிலாசன், வணக்கம் ஜியாக்கா.
0: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: நீர்கொழும்பு.
1: நீர்கொழும்பு இருந்து எங்கட கூட்டாளி தார் எங்க நிஜாம்தீன்.
0: எல்லாமே
1: நல்லபடியா செல்லுங்க. சீதை என்ன கடையிலயா, வீட்லயா, ரோட்லயா, வீட்லயா, ஸ்கூல்லயா?
2: நீங்க
1: போற வழியில ரோட்ல இங்க நடுவில் நின்று பேசுறீங்களா அப்படின்னு கேரு.
2: என்ன
1: சரி, ஒண்ணு யோசிக்கா
0: பிரச்சனை. அபிலாசன கூட ஒரு அது ஒரு ஒரு இனம் புரியாத
1: பாசம்.
0: ஆமா பாசம் எடுத்து குடிச்சு.
1: சரி, நிஜம்னால செல்லுங்க. தார் எல்லாம் மிருகா ஈர கூட பாட்டு கேக்க.
2: நீங்களும் ஜீவாக்காவும் எங்கட சொந்தக்கார கண்ணதோட்ட நிஜாம் மச்சான், சாஜியான் தாத்தா, சரீன், சாய்ரான், சப்ராஸ், அம்பாஸ், எனக்காகவும் வசந்தையும் பேசும் அனைவருக்காகவும் நல்ல பாட்டு.
0: நல்ல பாட்டு தான் வருது, இந்த பாட்டு கேளுங்க.
1: குட்
2: அண்டன் குட்
0: என்னத்த பேசுறீங்கன்னு தெரியல, இந்த அந்தோலம் மனு கூட தெரியல. வருகிறது பாடல் உங்க ரெண்டு பேருக்கு ஏத்த மாதிரி தான். கண் சிட்டி திரைப்படத்துக்காக சுவரான ஒரு புதிய பாடல்.

உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.

0: இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.
1: தமிழின் சுவாசமாய் வசந்தம் FM 102.6.

0: கமலாசனுக்கு ஏத்த பாட்டு
1: புலி திரைப்படம் வர வர ஜிங்கிலியா புங்கிலியா பாட்டு.
0: அவ பக்கத்து வீட்டு ஜிங்கிலியா என்னாச்சு? நீங்க தான் ஓடி ஓடி போவீங்க, பூ
1: குடுப்பீங்க. எங்களுக்கு இந்த அப்படி விட்டு பொய் சொல்லப்பட்டாய்.
0: பக்கத்து வீட்டுல
1: இருக்கிற பாத்திமா கூட்டாளி
0: அப்ப கூட பச்சை கலர்ல ஏதோ டிரெஸ் வாங்கி
1: கொடுத்தீங்க. அந்த ஸ்கூல் என்ன சொல்ல பாவம் தான், தான் பித்தா தான் புள்ளியா
0: எடுக்கிற சம்பளத்தை எல்லாம் எங்க போகுதுன்னு பாருங்களேன்.
1: ஆணி நேரம் இருந்தா சுத்திவேலுக்கு பிடிக்காது, மனிதன் நல்லா இருந்தா சுத்துள்ளவனுக்கு பிடிக்காது.
0: ஏதோ கருத்து சொல்றீங்க.
1: வேர்வழில
0: இருந்து ஹலோ.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் தாரு.
0: பர்ஜான் பேர்வழில இருந்து எப்படி இருக்கீங்க? நாங்க ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கிறோம். அபுல் ஹசன் ஏதாவது பெருசா ஒரு கேள்வி கேளுங்க. இதெல்லாம் எப்ப நடந்துச்சு?
1: அந்த ஓட்டர் சைக்கிள் எல்லாம் வித்து போட்டு பஸ்ல நடந்து வாரு தம்பி.
2: யாருக்குதான் தெரியும் நீங்க அவங்களோட வாரதா எல்லாத்தையும் நடந்து வாரதா?
1: செல்லி வேட அங்க வந்து பீச்சி ஷூல வந்து ஜஹான்
0: சத்தமா கேட்டுட்டீங்களா? சத்தமா வசந்த எஃப்எம் கேட்டுட்டீங்களா?
2: சத்தமா தான் நேத்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கிடைக்கவே இல்ல எங்களுக்கு. செவ்வாயிரம் கேக்குறதுக்கு நீங்க லைன் கொடுக்கறதும் இல்ல.
0: நன்றி.
2: பாட்டி வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
5: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
6: இது என்ன பிரமாதம்? இது கூட பெசலைட் ஒண்ணு இருக்கு.
5: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு. வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
7: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.
8: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

0: என்ன
1: அதெல்லாம் வச்சு ஒரு கத்து கொடுத்து அங்கல கால உயர்த்துற மாதிரி இந்த அப்படி சும்மா அது அப்படி டான்ஸ் போட்டுட்டு ஒரு அமௌண்ட புடுங்க
0: வேண்டிதான்.
1: ஏற்கனவே
0: ஈர கொலைய புடுங்கி கொண்டீங்க. சரி தார் வந்தீங்க.
1: நிமல் குமார் வணக்கம்.
2: வணக்கம்,
1: எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகுமார்.
1: ஓகே, அபுலாசன் ஏதாவது கேட்கணும்னு
0: நினைக்கிறீங்களா?
2: அப்புறம்
0: ஒரு கேள்வி சொல்லுங்க. தாராளமிக்கு அவங்களோட சேர்ந்து பாட்டு கேக்க.
2: மனைவி ராதா,
1: ஓகே,
2: மகன் சந்தோன்,
1: அனைவருக்காக. ஓகே, நன்றி.

0: தமிழின் சுவாசமாய் வசந்தம் FM 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்
2: நடிகை நக்மா.

0: திசைகளிலும் இசையால் நேயர்களின் உள்ளங்களில் வசந்தம் FM 102.6
1: ஓகே, மதிய நேர குதகலம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. 102.6 102.8 வசந்தோடு கிணைந்து சந்தோஷம் மற்றும் மாட்டுப்பாட்டு கொண்டாட்டமாக இந்த குதகலமாக இந்த மதிய நேரத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க டக்குன்னு கால் பண்ணுங்க. பழமையான தொலைபேசி இலக்கங்கள் 0112-5001 கதை போல 0112-2711 கால் பண்ணலாம். பேஸ்புக் கூட இணைந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல் வேணுமா அல்லது நீங்க எங்க இருக்கீங்க என்ன செய்யறீங்க அப்படிங்கறது கூட நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க. நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வது தயாரா இருக்கிறேன். இப்போ பாலகிருஷ்ணன் வந்திருக்கிறாரு. வணக்கம்
2: வணக்கம்மா.
1: பாலகிருஷ்ணன் போய் இது யாரு?
2: பாலகிருஷ்ணகுமாரி.
1: அதுதானே மறக்கிறேன். மறக்கல ஃபர்ஸ்ட் பேசினது. அவரு இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கிறாரு. அதுதான் அவரு அவரை பிடிச்சு வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க. என்ன தலை கட்டி போடுவோம்? சங்கிலியில கட்டி போடுமா கயிறல?
2: சங்கிலியில கட்டி போடுறது பிரச்சனையே இல்ல, ஒரே இடத்துல இருப்பாரு.
1: அதுதானே அதுதானே கட்டி போட்டுட்டு சாவியை தூக்கி
2: சாப்பிட்டீங்களா?
1: ஓகே, நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா?
2: நாங்க ஒண்ணு சாப்பிடலாமா? இனிமே தான் சாப்பிடணும்.
1: இதுதான் சமைக்கணும் அப்படியா?
2: என்ன சமைச்சிட்டேமா?
1: என்ன கறி?
2: சரி ஓகே.
1: ஊர்ல மழையா வெயிலா என்ன மாதிரி?
2: அப்படியே மழையும் வெயிலும், மழையும் வெயிலும் கலந்து சேர்ந்து
1: கலவையாது. நல்லது தானே, மழை வருது வெயில் வருது, அப்போ நல்ல விஷயம். சரி ஓகே, ரொம்ப சந்தோஷமா நல்லா கறி வச்சு சமைச்சு சாப்பிடுங்க. ஓகே, இப்ப பாட்டு கேக்கலாம். யாரெல்லாம் இருக்கிறாங்க?
2: மகள் சுகதிக்காகவும், மருமே சுரேஷ்குமார் பேர பிள்ளைங்க எத்தனை பேருக்காகவும், மறியப்பல் அனைவருக்காகவும், அருண்மொழி அம்மாவுக்காகவும், இங்கிரியா ரவிக்காகவும், மகன் சுதர்சனுக்காகவும், மர்மக திலிஸ்தா பிரியதர்சிங்க, மர்ம சுஜிமாக்காகவும், மகன் அனுஷானுக்காகவும், உங்களுக்காக, அபிலாஷ் நானாவுக்காக
1: அனைவருக்கும் நன்றி. தாய்க்கிழவி திரைப்படத்துக்காக வருகிறது பாடல்

0: அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3,000, 1,000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகுங்கள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆதுருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12. முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: அதிபர் சேவையில் உள்ளவர்களின் ஆரம்ப சம்பளம் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அமைச்சரவையின் அனுமதியுடன் இது தொடர்பான புதிய சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் 11ஆம் தேதி இடம்பெற்றிருந்த அமைச்சரவை கூட்டத்தின் போது இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை அதிபர் சேவையின் தரம் 3 ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட அதிகாரிகள் தரம் 1 வரை பதவி உயர்வு பெறுவதற்கு தேவையான தகுதிகளை பூர்த்தி செய்வதற்காக விசேட சலுகை காலமும் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பதவி உயர்வுக்கான தகுதிகளை பூர்த்தி செய்வதற்கு அதிபர்களுக்கு 2027 December 31 வரை கால அவகாசமும் வழங்கப்பட்டுள்ளது. நீண்டகாலமாக அதிபர்களினால் முன்னெடுக்கப்பட்டு வந்த சம்பள முரண்பாடுகளை தீர்க்கும் வகையில் பொதுச்சபைகள் ஆணைக்குழுவின் அனுமதியுடன் இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நியூசிலாந்தின் தலைநகர் வெலிங்டனில் வீசிய புயல் காரணமாக இன்றும் விமான மற்றும் படகு சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் நியூசிலாந்து தலைநகரின் தெற்கு கரையோர பகுதிகளில் வசிக்கும் 100,000+ மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அதிகாரிகள் அவசர நிலையை அறிவித்த நிலையில் வெலிங்டன் விமான நிலையத்தில் குறிப்பிடத்தக்க இடையூறுகள் ஏற்பட்டதாகவும் 8 விமானங்கள் வரையில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் பலத்த காற்றின் காரணமாக தரையிறங்கிய விமானம் ஒன்று விபத்தில் சிக்கியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3,000, 1,000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகுங்கள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல

0: துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12.
1: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, எமது ஆட்சி

0: அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் மட்டும்தான் இருக்கிறேன். அதனால நீங்க என் கூட பேசணும்னு நினைக்கும் போது கால் பண்ணுங்க, ஜிஆர் கூட பேசலாம். 3 மணி வரைக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் குதூகலமாக நீங்க 102.6 102.8 வசந்தத்தின் மதிய நேர குதூகலம் கேட்டுட்டே இருக்கலாம். நேரம் 1 மணி 10 நிமிடம் ஆகி கொண்டிருக்கிறது. இப்ப எங்க கூட பேசுறதுக்கு இந்த மணித்தியாலத்துல லோசா வந்திருக்கிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? என்ன கதை, என்ன நடப்புகள்?
1: எல்லாம் நல்ல மாதிரி.
0: வேற ஒன்றும் புதுசா வரல போல?
1: இல்ல
0: இல்ல, அப்படியேதான் இருக்கு எப்ப பார்த்தாலும். சரி, ஓகே. ஊர்லாம் எப்படி இருக்கு?
1: ஊரெல்லாம்
0: நல்லா சாப்பிட்டா தூக்கம் வருமா வராதா?
1: வரும்
0: வரும். நீங்க நல்லா சாப்பிடுறீங்களா? அப்படியோ, அதுதான் எனக்கு தூக்கம் வருது இல்ல போல.
1: இருக்கிறாங்க
0: பாட்டு கேக்கலாம். என்ன பாட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறது கேடில்ல. சூப்பரான ஒரு பாடல் வருகிறது, கேளுங்க.

0: எங்கேயுமே ஓடுது அந்த இடத்துல இருந்துட்டு நீங்க டியூன் பண்ணி வசந்தம் எஃப்எம் கேட்டுட்டே இருக்கலாம். 102.6 102.8 வசந்தத்தோடு மதிய நேரக்குதுகளும் நீங்க கேட்டுட்டே இருக்கிறீங்க. சூப்பரான பாடல் ஒலி தோய்ந்தது 24 திரைப்படத்துக்காக. இப்ப எங்க கூட பேசுறதுக்கு சுஜி வந்திருக்கிறாங்க. வணக்கம் சுஜி.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம். எப்படி போகுது படிப்பெல்லாம்?
1: ரொம்ப நல்லா போகுது.
0: உங்களோட தொலைபேசியில ஏதோ சிக்கல் போல, லைன் கிளியர் இல்லாம இருக்கு. சரி ஓகே பரவாயில்ல. சரி அவங்க திரும்ப முயற்சி செய்யட்டும். சுஜி இணைந்திருந்தாங்க. சரி இப்ப எங்க கூட பேசுறதுக்கு யாரு? ஹலோ வணக்கம்.
2: வணக்கம். அப்படி நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன். இது எங்க கேட்ட மாதிரி இருக்கு? என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, மறைஞ்சு போயிட்டாரு.
2: என்ன
0: அபுல்ஹாசன் இல்லாட்டி கஷ்டம். ஆமா ஆமா. சரி ஓகே. யாரெல்லாம் இருக்கிறேன்
2: பாடலாம்?
0: ஓகே
2: மனோன் கவிதா எல்லாம் இருக்காங்க.
0: ஓகே நன்றி
2: நன்றி நன்றி.
0: ஓகே நல்ல பாடல் கேட்டுட்டு நீங்க இருக்கலாம். டியூன் பண்ணி கேளுங்க. 102.6 102.8 வசந்தத்தின் மதிய நேர குதகலம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. வருகிறது பாடல் எது? திருமலை திருப்படத்துக்காக.

0: சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறேன். தொடர்ந்து முடிந்திருக்கலாம் மதிய நேர குதூகலத்தோடு. நிரம்பி பொழுது 1:26.
1: Best live music streaming in Sri Lanka. Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
4: இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
3: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான். போட்டு தாக்கு தாக்கு
5: மச்சி போட்டு தாக்கு.
3: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
6: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
7: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்
8: அனுசரணை. பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
9: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
10: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
11: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
12: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைட்டெக்ஸ் என்டிக்ரோசிவ்.

0: கல்யாணம் முடிஞ்சாலும் சரி, நாங்க இங்க பயணிக்கிறதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டு நாங்க பயணிக்கணும். இல்லன்னா ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு துன்பமா தான் இருக்கும். எனவே நாங்களுடைய பயணங்கள்ல முன்னுக்கு நாங்க திட்டமிடணும். சரியா திட்டமிட்டு பயணிச்சா மட்டும்தான் ஒவ்வொரு மாதமும் சந்தோஷமா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், பாதுகாப்பாகவும் இருக்கும். இந்த வீதி விபத்துக்கள் தொடர்பாக நிறைய பேர் விபத்துக்கள்ல முகம் கொடுத்து அதே போல சிகிச்சை பெற்று இறந்தவர்களும் இருக்கிறார்கள். அங்கவீனமானவர்கள் எத்தனையோ பேர் குடும்பத்தில் இருக்கிறார்கள் இல்லையா. எனவே திட்டமிட்டு இந்த வீதி விபத்துக்களை நாங்க முன்னுக்கு நாங்க ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, திட்டமிடங்களுடைய பயணங்களை முன்னாயத்தம் செய்து அதுக்காக நாங்க தயார் செய்து இரவு பொழுதுகளிலேயோ மழைக்காலங்களையோ பயணிப்பதை கொஞ்சம் தவிர்த்து கொண்டு பாதுகாப்பான நேரங்களை பயணிக்கிறது ரொம்பவே நல்லதா இருக்கும். இந்த வீதி விபத்துக்கள் தொடர்பில் மாணவர்களை தெளிவூட்டுவதற்கான டேக் கேர் வேலை திட்டம் இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலைகளிலும் மும்முரமாக கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜனாதிபதியினுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் அவங்க எல்லாம் எதிர்காலத்தில் இந்த வீதி விபத்துக்களை சரியாக கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீதி விதிகள் அது சம்பந்தப்பட்ட குறுநாடகங்கள் இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அது சம்பந்தமாக தெளிவூட்டல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே கிளீன் ஸ்ரீலங்காவின் டேக் கேர் வேலை திட்டம் இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலைகளையும் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தில் இந்த வீதி விபத்துக்களை கொஞ்சம் குறைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எதிர்கால சந்ததிகளுக்கு இப்படியான விஷயங்களை தெளிவூட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. உங்க வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஊடக அனுசனை வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க சுயாதீன தொலைக்காட்சியான ITN, வசந்தம் FM, வசந்தம் TV, லக்கண்ட் என்ற அரசனையுடன் இந்த நிகழ்ச்சி திட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே அது ஒரு பக்கம் இருக்க நீங்களும் அழைப்பு ஏற்படுத்துங்க, சந்தோஷமா பேசுங்க. வாகனத்துல போனீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களோட அதாவது பாதுகாப்பா போயனிங்க, அதே நேரத்துல சந்தோஷமாக பயணிங்க. அழைப்பு ஏற்படுத்துங்க. பேஸ் எல்லாம் 0-1-2-7-5-0-1 அதே போல 0-1-2-7-5-1-1 அழைப்பு ஏற்படுத்துங்க. மாத்தள்ளையில இருந்து இப்ப சிவமூர்த்தி வந்திருக்கிறாரு, என்னன்னு கேப்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: ஓ, சிவமூர்த்தி போயிட்டாரு. வணக்கம் சாந்தி, சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க?
1: ஆமா மேடம், நல்ல மேடம் வந்திருக்கீங்க. நல்ல நல்ல பாடல் போடுகின்ற கேட்டுக்கொண்டு அமைதியாக விட்டுக்கொண்டு சந்தோஷமா இருக்கின்றேன்.
0: ஊர்ல மழையா
1: இல்ல? வெயில்.
0: வெயில் இவ்ளோ ஐஸ் வைக்கிறீங்களா தான் கேக்குறேன்.
1: தெரியவில்லை.
0: சரி, ஓகே. சாப்பிடுங்களா?
1: ஆமா, சாப்பாடு எல்லாம் முடிஞ்சு.
0: எப்படி போகுது இன்றைய நாளெல்லாம்?
1: நாளெல்லாம் மழமே போட்டா நெங்கு செல்வது. பிள்ளைகள் பாடசாலை சென்றா வீட்டோட இருப்பதுதான் பாடல் கேட்டுக்கொண்டு.
0: பாடலாம் பிடிச்சிருக்கு
1: தானே? அருமையான பாடல்கள், அருமையான கவன சிதறல்கள். நாள் எப்படி எல்லாம் கஷ்டங்களை அனுபவிக்கின்றார் என்பதை எல்லாம் பத்தி சொல்லும் போது ஒரு நல்ல விஷயமா இருக்க.
0: சரி, ஓகே, ரொம்ப பாதுகாப்பா இருங்க. சரி, பாட்டு கேப்போமா?
1: ஆமா, பாடல் கணவருக்காகவும் பிள்ளைகளான சஜித் ரஜித் மகள் மதுசாமிக்காகவும் அந்தான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் பருத்தத்துறை அருண்மொழி முனராக்கலை தனலட்சுமி. எனக்கு ஒரு பாட தருவீங்களா
0: மேடம்? பாட்டு வேணும்.
1: அதாவது சின்ன வீடா வரட்டுமா, பெரிய வீடா வரட்டுமா, இந்த பாட.
0: அந்த பாட என்னத்துக்கு? அந்த பாட்டு விபம்
1: என்ன செய்வது மேடம்? ரெண்டு வீட்டுல ஆவது ரெண்டு பெண்கள் வாழ்ந்தார்கள்.
0: ஓ, அப்படி அப்படி, அவங்களுக்காக ஒரு பாட்டு. சரி, ஓகே, ஓகே, நன்றி
1: நன்றி மேடம்.
0: இதுதான் பொது நலங்கிற பாருங்களேன் எப்படி எல்லாம் வந்து பாட்டு கேக்குறாங்கன்னு சொல்லி. இப்ப நாம ஒரு பாட்டு கொடுக்கலாம். ஜெய ஜெய் திரைப்படத்துக்காக காதல் மழை, காதல் மழை. இந்த மழையோட எங்க விழுந்தது அப்படிங்கறது காதலர்களுக்காக அந்த பாட்டை நான் தரேன் உங்களுக்கு.

0: சிஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாவை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.
1: நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசனம் எஃப்எம்.

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. Best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM

0: 2.8 வசந்தம் FM வணத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜய குணவர்தனவுக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்துள்ளது. கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அவருக்கு இவ்வாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக எதிர்வரும் ஜூன் மாதம் 27ஆம் தேதி கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அவரை முன்னிலையாகுமாறும் கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜய குணவர்தனவுக்கு நீதிமன்றம் இன்று அழைப்பாணை விடுத்துள்ளது.
2: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
3: ஹோர்முஸ் ஜலசந்தியின் மீது பறந்த அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்றை ஈரான் சுட்டு வீழ்த்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இதற்கு தகுந்த பதிலடி வழங்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். ஹோர்முஸ் ஜலசந்தியில் நேற்றிரவு ரோந்து சென்ற அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர் ஒன்றை இவ்வாறு சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. இதனை இயக்கிய இரு விமானிகள் ட்ரோன் படகு மூலம் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: வணத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
4: நேர்கொண்ட பார்வை எமது ஆட்சி.

0: ஒஸ்தி ஒஸ்தி ஒஸ்தி திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டிருக்கிறது 102.6 102.8 வசந்தத்தின் மதியர குதூகலம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இது நான் படிச்ச மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது அந்த பாட்டு, அந்த அளவுக்கு ஒரு வைப் இருக்கு. ஓகே, சூப்பர ஆட்டம் பாடும் கொண்டாட்டம் குதூகலமாக ரொம்பவே பிடிச்ச பாடலாம் தந்து கொண்டு இருக்கிறேன். ஸோ 3 மணி வரைக்கும் நான் ஜிஆர் உங்களுடன் நினைந்திருப்பேன். ஸோ கால் பண்ணுங்க. வளமையான தொலைபேசி இலக்கங்கள் 0125 00 கதை போல 0125 01 கால் பண்ணலாம். பேஸ்புக் கூட ஆக முடியும். சூப்பரான பாடல்கள் வேணுமா அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட் பண்ணி வைக்கலாம். யார் யாருக்கு அப்படிங்கறதையும் சொல்லிடுங்க மறந்துடாம. ஓகே, இவங்க கூட பேசுறதுக்கு ஹலோ வணக்கம்.
1: ஹலோ அன்பான மதிய வணக்கம். ஜிஆர் மேடம், எப்படி சுகமா இருக்கீங்களோ?
0: நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். பேரை கொஞ்சம் மறந்துட்டேனே.
1: கம்பா அப்துல் மஜித். கம்பா அப்துல் மஜித்
0: பாருங்களேன், பிடிச்சிட்டேன். இப்ப அப்துல் மஜித் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா சுகமா இருக்கிறேன் மேடம். நீங்க எப்படி சுகமா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், நல்ல சந்தோஷமா இருக்கிறேன்
1: மேடம். அவர் அபுலாசன காணோம்.
0: அதுதானே, கேளுங்க ரொம்ப சத்தமா. அவருக்கு விளங்கட்டும்.
1: சாப்பிட்டாச்சா? இல்லை சாப்பிடல மேடம். எனிதான் சாப்பிடும், கோல்டு எடுத்து ஃப்ரீ போயிங் கிடைச்சிட்டு அதை பேசி போட்டு சாப்பிட ரெடி
0: ஆகுறேன். ஓகே ஓகே. கடைசி எங்க போனீங்க? கடைசி எங்கேயாவது பயணம் போனீங்களான்னு கேக்குறேன்.
1: இல்ல மேடம், பயணம் டியூட்டில தான் இருக்கிறேன். பயணம் போகல மேடம், கிடைக்கல.
0: சரி ஓகே. பாட்டு கேப்போமா?
1: கேப்போம் மேடம்.
0: யாரெல்லாம் இருக்கிறாங்க
1: இந்த பாடல கேட்பதற்கு மேடம்? சகோதரி மாவனல்ல நிஷா அவர்களுக்கும், அவரது குடும்பத்தாருக்கும், கொழும்பு பயனாளி இருக்கும் சகோதரி மும்தாஜி பேகம், அவரது கணவர் முகமது செல்ல மகனுக்காகவும், தோப்பூர் மொய்டீன் அவர்களுக்கும், தோப்பூர் ஹனிபா சார் அவர்களுக்கும், சிரிப்புக்கு சொந்தக்காரி பருத்துத்துறை அறமொழிக்காகவும், கொச்சிக்கடை ஈடன் ஐயா அவர்களும் சேர்த்துக்கொண்டு நீங்க தரும் பாடலை கேட்போம் மேடம். வாய்ப்பு தந்ததுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் மேடம்.
0: ஓகே, வேற லெவல்ல சொல்லிட்டு போயிட்டாரு. மான் கராட்டே திரைப்படத்துக்காக அடுத்த தினசையில் வருகிறது பாடல். தொடர்ந்து இணைந்திருங்க மதிய நேர குதூகலத்தோடு. எங்கேயுமே போயிடாதுங்க. ஓகே, ட்வின் பண்ணி ரொம்ப சத்தமா நீங்க கேட்கலாம். 102.6 102.8 வசனத்தோடு கிடைந்திருங்க.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: பாட்டுல சொன்னதெல்லாம் கேட்டீங்க தானே, அது மாதிரி தான் இருக்கணும், இல்லைன்னா சாப்பாடு கிடைக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கீங்க. தக் லைஃப்ல இருந்து சூப்பரான பாடல்களோடு தொடர்ந்து மடந்திருக்கலாம். நீங்க கேட்டிருக்கிறது 102.6 102.8 உங்க வசந்தத்தின் மதுரை குதிகலம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நான் ஜிஆர் உங்களோட நடந்திருக்க போறேன். ஸோ கால் பண்ணுங்க, வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் தான். அதே போல பேஸ்புக் ஆக முடியுது. உங்களுக்கு எல்லாம் பாடல் வேணுமா, பக்கத்து வீட்டு பாடல் வேணுமா, எந்த வீட்டு பாடல் வேணுமா, பிடிச்சவங்களுக்கு வேணுமா, பிடிக்காதவங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணுமா அப்படிங்கறத கடக்கடன் டைப் பண்ணி அப்படி பேஸ்புக் பக்கம் போட்டு வச்சிருங்க கமெண்ட் பண்றதுக்கு. ஓகே, அதுல நான் வாசிக்கிறது தயாரிக்கணும். ஓகே, இவங்க கூட பேசுறதுக்கு கொழும்பு 15
1: வணக்கம்.
0: பாட்டு கேப்போமா? என்ன பாட்டு வேணும்?
1: பாயும் புளியும் படத்துல சிலுக்குமரமே சிலுக்குமரமே.
0: எங்க பாய போறீங்க? ஒரே புள்ளியா தானே இருக்கு என்ன? சரி, ஓகே, பாடல் தரலாம். யாரெல்லாம் இருக்கிறாங்க?
1: பாட எனக்காகவும் அன்பு கணவருக்கா, செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்கா, போனேஸ், நந்தகுமார் சார் இருக்கான், சித்தியாஸ்மா, இதுமா, ஜெமிலா, அருமை, பத்த பாத்மா, ரவி, ரஹ்மா, மல்ஜு, குவைதி, சின்னையா, மகாதேவன், ஆட்டோ விஸ்வநாத், உமா சந்திர, வசந்தகுமார், பாருக், அத்துமாஜி குடும்பத்துக்கான வசந்த கேக்க அனைத்து நேர்களுக்கு நன்றி, வணக்கம்.
0: இதை ஒரு நாளைக்கு கேட்கணும் உங்கள்கிட்ட, இதெல்லாம் எப்படி பாடமாக்கினீங்கன்னு. சரி, அவங்க கட் பண்ணிட்டாங்க, அப்புறம் கேட்டுக்கலாம். இப்போ அங்கே கூட இணைந்திருக்கிறவங்கள பேசலாம், வந்திருக்கிறாங்க. இனிய மதிய நேர வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. யாருன்னு சொன்னால் கொழும்பாய்ந்து ஸ்டீவன் டெய்லர் நிகழ்ச்சி கட்டிட்டிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம் சொல்லிட்டு வளமை போல இணைந்திருக்கிறாரு பரமானந்தன் வசீகரன். கிளவர்டன் பிரிவு ஹேட்டல்லேருந்து குறிஞ்சங்கனி அசுதீன் வந்திருக்கிறாரு. அதே போல் செல்வத்துறை வந்து நந்தகுமார் வந்திருக்கிறாரு. வசந்தகுமார் வந்திருக்கிறாரு பெரிய குறியானையிலிருந்து, சபமல் கந்தையிலிருந்து. மதிய நேர குதுகலத்தோடு நானும் இணைந்திருக்கிறார் என்பதை தீரத்தினம் வந்திருக்கிறாரு. பெரிய நிலாவணி கிருஷ்ணா நிகழ்ச்சியை கட்டிட்டு இருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. சரவணன் அமுதா நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. அக்கறைப்பட்டு பொப்டல் நிசார் அன்பான மதிய வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாரு. ஆறுமுகம் ரமேஷ் ஊர்காவிட பத்தி தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து நிகழ்ச்சி கட்டிட்டு இருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. இதே போல மீபுடி கந்தையிலிருந்து பிரசாந்த் வந்திருக்கிறாரு. மதிய நேர குதுகலத்தோடு இணைந்திருப்பதாக சசிகலா வந்திருக்கிறாங்க. அன்பான மதிய வணக்கம் சொல்லிட்டு ரிஜ்னா வந்திருக்கிறாங்க. இந்துக்கள் அரசு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. கரல் நாகாஷ் இணைந்திருக்கிறாங்க. இதே போல அன்பான வணக்கம் சொல்லிட்டு மருதமலை நஜ்முதீன் வந்திருக்கிறாரு. கற்பையா கலைச்செல்வன் பொகந்தலாவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. குசலகமிலிருந்து குசலராஜா இணைந்திருக்கிறாரு. கொழும்பு 15 ரமேஷ்காந்த் வந்திருக்கிறாரு. அன்பான வணக்கம் நிகழ்ச்சி சூப்பரா போகுது. சாமி மலசிங்காரபதி டி கே தினேஷ் இணைந்து பாடல் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செங்கலடிலிருந்து ஷக்கீலா வந்திருக்கிறாங்க. தொண்டம்னாறு செல்வசந்தி சுதன் அன்பான வணக்கம் சொல்லிலிருந்து இருக்கிறாரு. கப்டன் நவீன் வந்திருக்கிறாங்க. அதே போல அக்கறைப்பற்று அப்துல் காதர் வந்திருக்கிறாரு. மதிய நேர குதுகல நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தென்னிய மகரூப் நகர் நசூர் இணைந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம் சொல்லிட்டு கணபதி வந்திருக்கிறாரு. தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் வந்திருக்கிறாங்க. எல்லோரும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. எல்லோருக்கும் சூப்பரான வருக்கு இருக்கிறது, சூப்பரான பாடல் ஒன்று வருகிறது பாயும்புலி திரைப்படத்துக்காக.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

0: வேட்டை திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு இருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருப்பது மதிய நேர குதூகலம். தொடர்ந்து முடிந்திருக்கலாம். நேரம் இப்பொழுது 2:31.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

0: சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
2: இது என்ன பிரமாதம்? இதோட பெசலைட் ஒண்ணு இருக்கு.
1: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு
3: மச்சு போட்டு தாக்கு.
1: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
4: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.
5: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
6: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்
7: அனுசரணை.
8: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
9: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
10: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
11: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
12: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து

0: வேட்டையாடு நான் இல்ல வேட்டையாடு விளையாடு திரைப்படத்துக்காக சிவரான பாடல் கேட்டுட்டு வந்திருக்கீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 102.6 மதிய நேர குதுகலம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. சிவரான பாடல் எல்லாம் மொழி தோய்ந்து இருக்கிறது. அடுத்து நல்ல நல்ல பாடல் எல்லாம் வர இருக்கிறது. தாம் தூம் அப்படின்ற அட்டகாசமான பாடல் எல்லாம் வர இருக்கிறது. நீங்க அதுக்கு என்ன பண்ணணும் சொன்னா கால் பண்ணணும். வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 01212 5001 அதே போல 01212 5001 கால் பண்ணுங்க. பேஸ்புக் கூட இணைந்து கொள்ளுங்க. www.vasanthamfm.lk என்ற கிடைய பக்கம் கூட சூப்பரான பாடல்கள் வரும். கேட்டுட்டு லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இப்ப இங்க கூட பேசுறதுக்கு வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் இது?
1: சுஜி பேசுறேன்க்கா.
0: சுஜி எப்படி இருக்கீங்க?
1: நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சுஜி. லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: ரொம்ப சூப்பரா போகுது அக்கா, வசந்தத்தோட.
0: அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க?
1: ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் சேர மாட்டேங்க.
0: அப்படி நல்ல பிள்ளையா நீங்க?
1: வாழ்த்துக்கள்
0: வாழ்த்துக்கள் சூப்பர். யாரெல்லாம் இருக்கிறாங்க? பாட்டு கேட்கலாமா? என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: என்ன
0: பாட்டு?
1: ரயிலின் ஒலிகள் உனையே தேடுதே. அந்த
0: சாங். ஓகே, ஏன் பிடிக்கும் அந்த பாட்டு?
1: எனக்கு அந்த வாய்ஸ்லாம் பிடிக்கும், நல்லா
0: இருக்கும். சரி, ஓகே ஓகே, நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. தர முயற்சி செய்யறேன். யாரெல்லாம் இருக்கிறாங்க? அடுத்து நல்ல பாட்டு கேட்கலாம்.
1: வீட்டுல எல்லாரும் இருக்காங்க. அம்மா அப்பா சமைச்சலா இருக்காங்க. உங்களுக்காக.
0: ஓகே, நன்றிமா.
1: தாங்க பாட்டு.
0: ஓகே ஓகே, பாய்
1: பாய்.
0: சரி ஓகே, வருகிறது பாடல் இது.

நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வசந்தம் எஃப்எம்.

ஹைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர் கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. ஹைடெக் சீல் கோட் நீர் கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து ஹைடெக் சீல் கோட். இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள்.

ஓகே, அடுத்து அளிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றேன். தொடர்ந்தும் நீங்க போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். சுவாரஸ்யமான பல விஷயங்கள் உங்களுக்காக வர இருக்கிறது. நிகழ்ச்சியிலோடு ருஃபீனா இணைந்திருப்பாங்க. இன்று நாளில் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்து வசந்தத்தோடு கிடைந்திருங்க. ஸ்டே டூன் மக்களே.

0: 2.8 வசந்தம் FM வாணித்தியாளர் சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி அணை சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையில் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
4: குவைத் நாட்டிற்கு வீட்டு பணிப்பெண்களை உள்வாங்குவது இலங்கை உட்பட 10 நாடுகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது குவைத் நாட்டின் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சினால் வீட்டு பணியாளர் துறையை ஒழுங்குபடுத்துவதற்காக புதிய சட்டத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதையடுத்தே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது புதிய விதிமுறைகளுக்கு அமைய வீட்டு பணியாளர்களை அழைப்பது 10 நாடுகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதுடன் 27 நாடுகளுக்கு பகுதியளவில் தடை விதிக்கப்பட்டுள்ளது இலங்கை உட்பட இந்தியா பிலிப்பைன்ஸ் வியட்நாம் நேபாளம் தென்னாப்பிரிக்கா எரித்ரியா மற்றும் எத்தியோப்பியா ஆகிய நாடுகளிலிருந்து பெண் மற்றும் ஆண் ஆகிய இருபாலரையும் வீட்டுப் பணிக்காக அழைக்க குவைத் அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது
3: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்
4: தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க் நகரில் உள்ள குடியிருப்பு பகுதியொன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 12 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஆயுதமேந்திய மர்ம நபர்கள் நடத்திய இந்த துப்பாக்கிச்சூட்டில் 9 ஆண்களும் 3 பெண்களும் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தாக்குதலுக்கு இலக்கானவர்களில் 11 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்ட ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த துப்பாக்கிச்சூட்டை மேற்கொண்ட குழு சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த கொடூர தாக்குதலில் நடத்திய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக போலீசார் தற்போது தீவிர தேடுதல் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
1: வாணித்தியாளர் சீடுகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி அணை சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையில் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

வசந்தத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இணைந்திருக்கிறோம். இன்றைய தினமும் முக்கியமான பல விடயங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மகிழ்விக்க தயாரா இருக்கு மாலை 5 மணி வரை. எனவே சந்தோஷமாக இனிமையான பாடல்களோடு நீங்களும் தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளலாம். உங்கள் சொந்தம் வசந்தத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு நேரம் இப்போது 3:10.

போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். அடுத்த ஒரு முக்கியமான விடயம், பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்த வகையில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு இறுதிக்குள் 31,000 அதிகமான புதிய ஆசிரியர்களை வந்து சேவையில் இணைத்துக் கொள்ள கல்வி அமைச்சு வந்து தீர்மானித்திருக்கு. தற்போது நாடு முழுவதும் சுமார் 44,000 ஆசிரியர் வெற்றிடங்கள் வந்து நிலவி வரும் பின்னணியில இந்த நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது எப்படி இருக்க, கல்வியியல் பட்டதாரிகளை வந்து ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்காக முகாமைத்துவ சேவைகள் திணைக்களம் வந்து முறையான அனுமதியை வந்து வழங்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆட்சேர்ப்பு பணிகள் அனைத்தும் அந்தந்த மாகாண சபை மட்டங்கள்ல இந்த ஆண்டு இறுதிக்குள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி கல்வி அமைச்சு வந்து உறுதியளித்திருக்கு. ஆசிரியர் சேவைக்காக அண்மையில் நடத்தப்பட்ட வரையறுக்கப்பட்ட மற்றும் திறந்த போட்டி பயிற்சிகளின் முடிவுகள் வரும் செப்டம்பர் மாதத்தில் வந்து வெளியிடப்படவிருக்கின்றது. இந்த பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக 23,006 பேர் வந்து தெரிவு செய்யப்படவிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுக்கான நியமன கடிதங்கள் இந்த ஆண்டு இறுதிக்குள் வந்து வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது இப்படி இருக்க வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சைக்கு தோற்றியவர்கள் 15,000 பேருக்கு, திறந்த போட்டி பரீட்சையை தோற்றியவர்கள் 8,006 பேருக்கும் இந்த நியமனங்கள் வந்து வழங்கப்படவிருக்கு. போட்டி பரீட்சைகள் மூலம் உள்வாங்கப்படுபவர்களுக்கு மேலதிகமாக தேசிய கல்வியியல் கல்லூரிகளில் வந்து டிப்ளமா கற்கை நெறிகளை வந்து பூர்த்தி செய்த சுமார் 6,500 பேர் எதிர்வரும் டிசம்பர் மாதத்தில் ஆசிரியர் சபையில் வந்து இணைத்துக் கொள்ளப்படவிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கமைய பரீட்சை முடிவுகள் மற்றும் டிப்ளமா தாரர்களின் நியமனங்கள் மூலமாக இந்த வருடத்துக்குள் 31,000 மேற்பட்ட புதிய ஆசிரியர்கள் வந்து பாடசாலைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படவிருக்கிறதாக வந்து கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது.

0: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
1: மிகவும் நம்பகமான பயணத்துக்கு செட்டாக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், 3.5 kW மானத்தியால லித்தியம் அயன் பேட்டரி, 3.1 kW மோட்டார், 35 L ஸ்டோரேஜ் வசதி, டேவிட் பீரிஸ் இ மொபைலிட்டியிடமிருந்து. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0114-700-550.
2: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

அபிமன்யு திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியை நாங்களும் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியின் வாயிலாக நேரம் இப்போது 3:29 ஆகின்றது. இந்த நேரம் அடுத்த ஒரு முக்கியமான விடயம். கடந்த வாரங்களோடு வந்து ஒப்பிடுகையில் சந்தையில வந்து மீன்களின் விலைகள்ல மேலும் அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தற்போது நிலவும் காலநிலை மற்றும் மீன்பிடியில் ஏற்பட்டிருக்கிற சிக்கல்களே இந்த விலை அதிகரிப்பிற்கு வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி பேலியகுட மத்திய மீன் சந்தை வர்த்தகர்கள் சங்கத்தின் செயலாளர் ஜெயந்த குறை வந்து சொல்லியிருக்கிறாரு. சரி, லினோ பாத்தீங்கன்னு சொன்னா லினோ மீன் வந்து ஒரு கிலோ பாத்தீங்கன்னா 1300 ரூபாய்க்கு வந்து இப்ப விற்பனை செய்யப்படுகின்றது. சாலை மீன் ஒரு கிலோ பாத்தீங்கன்னு சொன்னா 800 முதல் 900 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது. தலைப்பத் மீன் வந்து 1 கிலோகிராம் 2500 ரூபாய்க்கு வந்து விற்பனை செய்யப்படுகின்றது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. சரி, இனிவரும் காலங்களை நாங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம். மீன்களின் விலைகளை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் விலை குறைப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.

பால் ஒரு கனவு திரைப்படத்துக்காக பெற்றுள்ளார் என பாடல் நிகழ்ச்சியில் ஒளித்து வந்திருக்கின்றது. நேரம் 3:45. இந்த நேரம் ஞாபகப்படுத்தணும், டேக் கேர் வேலை திட்டம் தொடர்பாக, அதாவது சுயாதீன ஊடக வலையமைப்பின் மற்றும் ஒரு விஷேட வேலை திட்டம் தான் இந்த டேக் கேர் வேலை திட்டம். அதாவது வீதி விபத்துகள் தொடர்பாக வந்து பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவூட்டும் விஷேட வேலை திட்டம் தான் இந்த டேக் கேர் வேலை திட்டம். இந்த வேலை திட்டம் மூலமாக பார்த்தீங்கன்னு சொன்னா வீதி விபத்துகளை வந்து எவ்வாறு தவிர்ப்பது, இதற்கான என்ன முதலுதவிகள் செய்வது அப்படின்னு சொல்லி முக்கியமான பல விடயங்கள் இந்த வேலை திட்டத்தினூடாக வந்து மாணவர்களுக்கு வந்து கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே வந்து நாங்களும் வீதிகளை பயணிக்கிற நேரங்களில் மிக மிக அவதானத்தோடு பயணிக்க வேண்டும், வாகன சாரதிகள் வந்து மிக மிக அவதானத்தோடு வீதிகளில் வாகனங்களை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொண்டு அடுத்து நாங்கள் கேட்க போறது இந்த மனு தேலத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல். இன்றைய ஸ்டார் நடிகை நக்மா.

இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3% 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம். புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தா.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதான சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: மாவனெல்லை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாகடவர சந்தி பகுதியில் கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த கெப்ரக வாகனம் ஒன்றில் வீதியை கடக்க முயன்ற பெண் பாதசாரி ஒருவர் மோதி உயிரிழந்துள்ளார். இன்று அதிகாலை ஏற்பட்ட இந்த விபத்தில் படுகாயமடைந்த அப்பெண் மாவனெல்லை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர் கனத்தென்ன ஹெங்குள பகுதியைச் சேர்ந்த 69 வயதுடையவராவார். கெப்ரக வாகனத்தின் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இச்சம்பவம் தொடர்பாக மாவனெல்லை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: ஜோர்தான், பஹ்ரைன் மற்றும் குவைட் நாடுகளை இலக்காக கொண்டு ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்களை எகிப்து கண்டித்துள்ளது. மேலும் இந்த 3 நாடுகளுடனும் தங்களின் முழுமையான ஒற்றுமையையும் ஆதரவையும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த தாக்குதல்கள் சகோதர நாடுகளின் இறையாண்மை மற்றும் நிலப்பரப்பு ஒருமைப்பாட்டை வெளிப்படையாக மீறும் செயலாகும் எனவும், முழு பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை அச்சுறுத்தும் மிகவும் ஆபத்தான பதற்ற அதிகரிப்பாகும் என்று அந்த அறிக்கையில் எகிப்து தெரிவித்துள்ளது. அத்துடன் நாடுகளின் இறையாண்மையை பாதிக்கவோ அல்லது அவற்றின் பாதுகாப்பு மற்றும் நிலப்பரப்பு ஒருமைப்பாட்டை அச்சுறுத்தவோ முயலும் எந்த நடவடிக்கைகளையும் எகிப்து முற்றிலும் நிராகரிப்பதாகவும், பிராந்தியத்தின் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை பாதுகாக்க பதற்றத்தை குறைத்து சர்வதேச சட்டவிதிகளை மதிப்பது அவசியம் என்றும் எகிப்து மேலும் வலியுறுத்தியுள்ளது. எமது அடுத்த மனுத்தியாளர் செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதான சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

காந்திலன் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் நாங்களும் கேட்டு வந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக சந்தோஷமாக இணைந்திருப்போம். வசந்தத்தை போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு தொடர்ந்து பல முக்கியமான விடயங்கள் நிகழ்ச்சியில் விளம்பர தயாராக இருக்கு. நேரம் இப்போது மாலை 4:15 நிமிடமாகின்றது.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
1: அனுசரணை மிகவும் நம்பகமான பயணத்துக்கு செட்டாக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், 3.5 கிலோவாட் மானத்தியால லித்தியம் அயன் பேட்டரி, 3.1 கிலோவாட் மோட்டார், 35 லிட்டர் ஸ்டோரேஜ் வசதி, டேவிட் பீரிஸ் இ மொபிலிட்டி இடமிருந்து. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0114-700-550.
2: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.
3: தொட்டில்லையே.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.

தோட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இணைந்திருக்கிறோம். அடுத்தும் ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில வந்து ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க ராணுவத்தின் AH-64 அபாச்சி ஹெலிகாப்டரை வந்து ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த நியாயமற்ற ஈரானிய ஆக்கிரமிப்புக்கு வந்து பதிலடி கொடுக்கிற வகையில அமெரிக்க ராணுவம் ஈரான் மீது வான்வழி தாக்குதலை வந்து தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நேற்றைய தினம் இந்த தாக்குதல் வந்து தொடங்கப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளையகம் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவித்திருக்கு. இந்த ராணுவ நடவடிக்கை ஈரானின் அத்துமீறல்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு தகுந்த அதே நேரத்தில் வந்து சமநிலையான பதிலடியாகும் என்று சென்கோம் விடுத்துள்ள அறிக்கையில் வந்து கூறப்படுகின்றது. ஹோர்மோஸ் நீரிணை அருகில் வந்து ஒமான் கடற்பரப்பில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்காவின் அபாச்சி ஹெலிகாப்டர் ஈரானிய ட்ரோன் ஒன்றின் தாக்குதலால் வீழ்த்தப்பட்டதாக அமெரிக்கா வந்து தெரிவித்திருக்கு. இது இப்படி இருக்க, இந்த ட்ரோன் திட்டமிட்டு ஹெலிகாப்டரை தாக்கியதா என்பது குறித்து இன்னும் முழுமையாக வந்து உறுதிப்படுத்தப்படவில்லை.

0: இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

0: திரை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: கோட்டுத்தாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். அடுத்த ஒரு முக்கியமான விடயம், இந்திய மாம்பழங்களை இறக்குமதி செய்ய நேபாளம் வந்து தடை விதித்திருக்கு. இந்திய மாம்பழங்களில் அதிகப்படியான பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கப்பட்டிருப்பதாகவும் எல்லைப் பகுதியில் அவற்றை தனிமைப்படுத்தும் வசதி இல்லாததாலும் இத்தடை விதிக்கப்படுவதாக அதிகாரிகள் வந்து தெரிவித்திருக்கிறாங்க. இந்திய மாம்பழங்களுடன் போட்டியிட முடியாமல் திணறிய உள்நாட்டு மாம்பழ விவசாயிகளுக்கு இது ஊக்கம் அளிக்கும். இருப்பினும் நேபாளத்தின் தேவைக்கு உள்நாட்டு மாம்பழங்கள் மட்டும் போதாது என்றும் வரத்து குறைவால வந்து மாம்பழம் விலை கணிசமாக உயரும் என்றும் அச்சம் எழுந்திருக்கிறது.

அடுத்து ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். இதுவரை நேர்மும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட சொந்தங்களுக்கு சந்தோஷமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சிவா மற்றும் ஆனந்தி இருவரும் தயாரா இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்கள்.

2.8 வசந்தம் FM. வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி அணை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60.

0: உங்களுக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் இன்று கைது செய்யப்பட்ட தென்மாகாண முன்னாள் முதலமைச்சர் ஷான் விஜயலால் டி சில்வா ஜூன் மாதம் 12 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் பின்னர் புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். கடந்த 2019 ஆண்டில் தென்மாகாண சபையின் 16.5 மில்லியன் ரூபாய் மாகாண சபை உறுப்பினர் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் மாகாணத்தின் பொது தன்னார்வ சங்கங்களுக்கு நாற்காலிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது முறையான கொள்முதல் நடைமுறைகளை மீறி குறிப்பிட்ட ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து அந்நிறுவனத்துக்கு முறையற்ற லாபத்தை பெற்றுக் கொடுத்ததாக இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தலைமையிலான ஆளும் லிக்குட் கட்சி எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிடவுள்ளதுடன் அத்தேர்தலில் நெத்தன்யாகுவே வேட்பாளராக போட்டியிடுவார் என்றும் லிக்குட் கட்சி அறிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நெத்தன்யாகு தேர்தலில் மீண்டும் போட்டியிடுவாரா என்பது குறித்து தனக்கு தெரியாது என்று கூறியதை அடுத்து லிக்குட் கட்சி இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் தேர்தல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத போதும் எதிர்வரும் அக்டோபர் மாதத்துக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். 2023 அக்டோபரில் ஹமாஸ் மேற்கொண்ட தாக்குதல்களை தொடர்ந்து காசாவில் தொடங்கிய போருக்கு பிறகு நடைபெறவுள்ள முதல் இஸ்ரேல் தேர்தல் இதுவாகும். 2022 டிசம்பரில் மீண்டும் ஆட்சிக்கு வந்த நெத்தன்யாகு இஸ்ரேல் வரலாற்றில் மிகவும் வலதுசாரி கூட்டணி அரசை வழிநடத்தி வருகிறார். அவரது ஆட்சிக்காலத்தில் அரசுக்கு எதிரான பெருமளவிலான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுள்ளதுடன் பல ஊழல் வழக்குகளையும் அவர் எதிர்கொண்டு வருகிறார். அந்த மனிதநல செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்கான மனிதநல செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3,000, 1,000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
3: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள். 0112-864-12.
4: நிமிர்ந்த நடை

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டு இருக்கீங்க. சூப்பரான பாடலோடு நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோமா?
1: என்னாச்சு, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம்.
0: ஓகே, சூப்பர், ரைட். ஓகே மகளே, தொடர்ச்சியாக 9 மணி வரைக்கும் சந்தோஷமாக வசந்தம் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருங்க. எங்களை பக்கம் வாங்க, கால் பண்ணுங்க.
1: 0112-7575-0001 அப்படியும் இல்லை என்றால் 0112-7575-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.
0: ரைட், உங்களோட பேசுறதுக்காக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் இது?
0: எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உமாச்சந்திரன் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அப்படியா?
0: அப்புறம்
1: சொல்லுங்க, கிளியெல்லாம் வளர்க்கறீங்க என்ன உமாச்சந்திரன்? கிளி மட்டுமா விலங்கல்ல? அப்படியா, சும்மா தெரியாதா? பாடல்கள் இனி அப்படித்தான். சரி சரி,
0: நன்றி நன்றி
1: நன்றி.
2: சந்தநாதன்,
0: நன்றி.

0: சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம். வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க.
1: நேரம் மாலை 5:18.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8.
3: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க.
2: வசந்தம் எஃப்எம்.
4: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
5: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
6: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இடமிருந்து.
7: The best live music streaming in Sri Lanka.

0: music streaming in Sri Lanka. Wasn't the FM, 102.6, 102.8. Energetic evening drive. Wasantham Express on Wasantham FM with RJ Shiva and RJ Ananthi.
1: வசந்தம் எஃப்எம் கேட்டுக்கிறீங்க. நேரம் 5:24 ஆகி கொண்டிருக்கிறது.
2: 102.6 அலைவரிசைகளினூடாக 9 வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இப்ப நம்மளோட பேசுறதுக்காகவும் அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாரு சொல்லி பாக்கலாமே? வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யாருது?
1: பாலகிருஷ்ணன்.
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: விளங்குது.
2: சரி சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
3: சசிகுமார் சார்கள் கல் வச்சு மனைவி மக சசிகலா, மாபோல வத்தல சந்திரமோகன், சந்திரகலா குடும்பத்தார்கள், சேர்த்து அலிஸ்வச மருமகன் சேத்தி மகள் சசி ஜெயகலா பிள்ளைகள் அனைவருக்காகவும், உங்கள் இருவருக்காகவும், வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும், மற்றும் எங்கேந்துட்டு பார்மசி உரிமையாளர் எங்க கடைபிடி அடையாளருக்காகவும் நல்ல பாட்டு
2: போடுங்க.
3: நன்றி
1: நன்றி நன்றி. அந்த நேரத்துல இன்னொரு விஷயத்தை நான் வந்து ஞாபகப்படுத்தணும். ஐடிஎன் ஊடக வலையமைப்பு வந்து ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பயணத்தின் போதான பாதுகாப்பு பற்றி பாடசாலை மாணவர்களை விழிப்புணர்வு படுத்தும் முகமாக டேக் கேர் அப்படின்னு சொல்லி ஒரு செயல் திட்டத்தை தற்போது செயல்படுத்தி வந்து கொண்டிருக்கிறது. அதாவது பாடசாலைகளுக்கு சென்று பாடசாலை மாணவர்களுக்கு கருத்தரங்கு மூலமாகவோ நாடகங்கள் மூலமாகவோ இந்த விபத்தினுடைய தாற்பயத்தை பற்றி எடுத்துரைக்கிறதுக்காகவும், விபத்தின் மூலமாக ஏற்படும் உயிர் சேதங்களை குறைக்கிறதுக்காகவும், இந்த விபத்திலிருந்து மாணவர்களை பாதுகாப்பு மூலமாகவும் இந்த டேக் கேர் செயல் திட்டத்தை தற்போது ஐடி நூடக அமைப்பு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் தற்போது எடுத்துரைத்து வருகின்றது. இதனால நிறைய மாணவர்கள் வந்து பயனடைவார்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய விபத்துகளும் தற்போது குறைவடைந்து வருகின்றதை இந்த நேரத்தில் நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: சூப்பரான ஒரு பாடல் கேட்டும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: நேரம் மாலை 5:31.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
3: நீங்க மட்டும்

0: ரூபாயின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: அனுசரணை மிகவும் நம்பகமான பயணத்துக்கு செட்டாக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், 3.5 kilowatt மானத்தியால லித்தியம் அயன் பேட்டரி, 3.1 kilowatt மோட்டார், 35 liter ஸ்டோரேஜ் வசதி, டேவிட் பீரிஸ் இ மொபிலிட்டி இடமிருந்து. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0114-700-550.

0: Streaming in Sri Lanka. Wasn't the FM. 102.6. 102.8. You are listening to Vasantham Express. The Express. Vasantham FM. With Shiva and Ananthi.
1: 102.6 வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க.
2: 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இப்ப நம்மளோட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம். யாருது? யார் பேசுறீங்க?
3: ரியா அக்கா.
2: ரியா? ரியா? ரியா?
3: ரியா அக்கா.
4: ரியாவா?
2: பிரியா. பிரியா சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க பிரியா?
3: ரொம்ப நல்லா இருக்கீங்க.
2: நாங்க ரெண்டு பேரும் அட்டகாசமா இருக்கோம்.
3: என்ன
2: சொன்னீங்க நீங்க? சொல்றது விலங்கு மலையா? மலையோட பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க பிரியா?
3: வீட்டுல எல்லாரும் இருக்காங்க.
2: சரி சரி, இப்ப டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
3: சரி,
2: குடுங்களே பேசலாம்.
4: வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம். அப்படியா? சரி சரி, இன்னொரு நாளைக்கு பேசலாம். சரியா? சரி சரி, அப்ப இன்னொரு நாளைக்கு பேசலாம். சரியா, நன்றி. நிகழ்ச்சியோட இருந்து கொண்டமைக்கு
3: நன்றி.
2: நன்றி.

0: கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: 96 streaming in Sri Lanka. Vosam the FM, 102.6, 102.8. The Energetic Evening Drive. Vasantham Express. On Vasantham FM with RJ Shiva and RJ Ananthi.
1: இரண்டாவது மனச்சாலதும் சூப்பரான ஒரு பாடலோடு ஆரம்பித்திருக்கிறோம்.
2: 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக
1: ரைட். இப்ப எங்களோட பேசுறதுக்காக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. வணக்கம்.
2: ஹலோ.
3: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: அப்படியா?
1: சரியான தூரம் தானே?

0: இன்னைக்கு லைன் கிடைச்சிருச்சு தானே உங்களுக்கு.
1: தண்ணி அடிக்கிறீங்களா
0: என்ன போட்டிருக்கீங்க வீட்டு தோட்டத்துல? சரி சரி, அப்ப நாங்க வந்த வாழைப்பழம் எல்லாம் எடுத்துட்டு வரலாம்
2: என்ன?
0: சரி அருண் மொழி, சரி சரி, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
2: வடிவேலன், அப்துல் மஜீத், வசந்தகுமார், தியாகனண்ணா, வாசனண்ணா, அளவட்டி செண்டி, மாலிபன், பாலவ சின்ன தம்பி, உடம்பு கணவதி, எல்லோருக்காகவும் எனக்கு ரெண்ட பாடுக்காக மீதம் என்று சொல்ல படப்பட அந்த
1: பாடுதான் ஜெயன் பாரதி ராஜா சித்தர். நன்றி,
0: சரி நன்றி, நிகழ்ச்சியோட
2: நன்றி.
0: இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால்
1: பண்ணுங்க 0012 2275 0001 அப்படி இல்லாட்டி 0012 2275 1111 கால் பண்ணுங்க.

0: are listening to Vasantham Express. From Express. On Vasantham FM. With Shiva and Ananthi.
1: 102.6 வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுக்கிறீங்க. நேரம் இப்போது 6:20 ஆகி கொண்டிருக்கிறது.
2: இந்த நேரத்தில் நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
2: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லமா இருக்கிறோம். அப்புறம் சொல்லுங்க, எப்படி போகுது வாழ்க்கையெல்லாம்?
3: என்ன
2: சொன்னீங்க?
1: நன்றி.

0: சிவாஜி திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்தொய்கிறது. நிறம் மாலை 6:32.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
4: அனுசரணை மிகவும் நம்பகமான பயணத்துக்கு செட்டாக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். 3.5 kW மானத்தியால லித்தியம் அயன் பேட்டரி, 3.1 kW மோட்டர், 35 L ஸ்டோரேஜ் வசதி, டேவிட் பீரிஸ் இ மொபிலிட்டியிடமிருந்து. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0114-700-550.

0: கில்லே திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்ன அழைப்பினோட ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாரு சொல்லி பாக்கலாமே? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் இது?
1: சண்முகநாதன்.
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சண்முகநாதன்?
1: நல்லா சுகமா இருக்கேனக்கா. 5 மணில இருந்து லைன் எடுத்து எடுத்து கிடைக்கவே இல்ல அக்கா.
0: அடடா, அப்படியா? சரி, இப்ப லைன் கிடைச்சிருச்சு தானே உங்களுக்கு?
1: ஆமா அக்கா, இப்ப கிடைச்சிருச்சு, சந்தோஷம்.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: அண்ணாவுக்கு வணக்கம் அக்கா.
0: அண்ணா அண்ணா இருக்காரு, கொஞ்சம் மௌனமா இருக்காரு அவரு.
1: அதுதான் இல்லாட்டி கேட்டிருப்பாரு.
0: அதுதான் அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: எல்லாம் நல்லா சுகமா இருக்கிறோம் அக்கா. நீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் சொல்லுங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: டீ குடிக்கலக்கா, 5 மணில இருந்து டைம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், பேசிட்டு அப்புறம் டீ குடிப்போம்.
0: அப்படியா?
1: ஆமாக்கா.
0: சரி சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: மகள் விமலா தேவி, மகன் நீரோசன், புஷ்பவல்லி, தனுஷன், வசுமதி மற்றும் யோகா பிரசாந்த். புறக்கொடையில் இருக்கும் செல்லையா ராசம்மா குடும்பம், மொட்டக்கொடையில் இருக்கும் மாடசாமி விஜயலட்சுமி குடும்பம், நாகஸ்தானில் இருக்கும் எனது அண்ணாவான முருகையா குடும்பம், விஜயகுமார் குடும்பம், திருச்செல்வன் குடும்பம், சந்திரமோகன் குடும்பம் மற்றும் புறப்பொடையில் இருக்கும் சுந்தர்லிங்கம் குடும்பம் மற்றும் நாகஸ்தானை சத்தீஷ் தோசில் வசந்த சத்தம்மா கேட்டுக்கிட்டு இருக்காங்கக்கா. அதோட விஓ எஸ்டேட்ல இருக்கும் தம்பிராஜி குடும்பம் மற்றும் பாதுகை சின்ன தம்பி, தலவாக்கல கிருஷ்ண பக்தன், வசந்தகுமார், உமா சந்திரன் மற்றும் வசந்தம் கேட்க அனைத்து சொந்தங்களுக்காகவும் நாகஸ்தனையில் இருக்கும் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் உங்கள் இருவருக்காகவும் நல்ல ஒரு பாடலை தாருங்கள் அக்கா.
0: சரி,
1: விளங்கிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டு போய்க்க அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூட நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. இதமான மாலை நேர வணக்கம், வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட இணைந்துள்ளேன் என்று சொல்லி லிந்துளை எலிஜின்ல இருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அன்பான மாலை நேர வணக்கம் என்று மீன்பிடி கந்தையிலிருந்து பிரசாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொல்லலாம் பலாங்குடையிலிருந்து அவனாசி வையேந்தி மாலா நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் ஆனந்தி என்று சொல்லி பெரிய நீலாவளையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. வாழ்த்துக்கள் என்று சொல்லி கொழும்பு 15 ரமேஷ்காந்த் ஜெயசீலன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. பன்னிபுரம் மணிகண்டன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு, வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்ன அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி ஒஸ்போன் விஜயகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான மாலை நேர வணக்கம் நிகழ்ச்சியோட என்னையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி தொண்டை மன்னால இருந்து செல்வ சன்னிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு சுப்ரான பாடல் வருகிறது.

best live music streaming in Sri Lanka. Vasantham FM, 102.6, 102.8.

0: உங்களுக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: சலே தொடர்பில் முக்கிய விடயத்தை அம்பலப்படுத்திய போலீஸ் துறை அமைச்சர். சலையின் வைத்திய விசாரணைகளுக்கு 5 அடங்கிய வைத்திய குழு. தென்மாகாண முன்னாள் முதலமைச்சர் ஷான் விஜேலா டி சில்வா விளக்கமறியலில். சோல் சர்வதேச சுற்றுலா கண்காட்சியில் இலங்கைக்கு 3 விருதுகள். மீண்டும் தேர்தலில் போட்டியிடும் நெதன்யாகு. ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பாகிஸ்தான் மகளிர் கிரிக்கெட் அணி.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளை வாசிக்கும் நான் சக்திவேல் ஸ்ரீதர். இனி விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் சம்பவத்துக்கு 3 வாரங்களுக்கு முன்னர் சுரேசலை நீர்கொழும்பு பகுதிக்கு 4 பேரை அனுப்பி கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் விசேட பூஜைகளில் கலந்து கொள்பவர்களின் எண்ணிக்கை தொடர்பில் தகவல்களை திரட்டியுள்ளமை தெரியவந்துள்ளது. இன்று பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அது குறித்த தகவல்களை பாராளுமன்றத்தில் அம்பலப்படுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் தற்கொலை குண்டுதாரிகளுடன் சுரேசலை நேரடியாக தொடர்புகளை கொண்டிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேபோன்று குண்டு தாக்குதலுக்கு உதவி ஒத்தாசைகளை வழங்கியுள்ளதாகவும் குறித்த விடயங்கள்

தீவிரவாதிகளை பயன்படுத்தி பல்வேறு சூழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டமை விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். அது மாத்திரமின்றி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பின்னணியில் உள்ள அதிர்ச்சியூட்டும் உண்மைகளும் முக்கிய விவரங்களும் வெளியில் கசிந்துவிடக்கூடாது என்பதற்காக மிக முக்கியமாகவும் மற்றும் ரகசியமான தகவல்கள் வெளிவருவதை தடுப்பதற்கான தகுந்த நடவடிக்கைகளை சுரேஷ் சலே முன்னெடுத்திருந்தார் என்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்றைய தினம் பாராளுமன்ற அமர்வின் போது சுட்டிக்காட்டியுள்ளார். தென்கொரியாவின் தலைநகர் சோலில் இடம்பெற்ற 41st சோல் சர்வதேச சுற்றுலா கண்காட்சியில் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்கவுக்கு விசேட விருது கிடைக்கப்பெற்றுள்ளது. அத்துடன் சுற்றுலா அபிவிருத்தி பணிகத்துக்கு 3 விருதுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. சோல் சர்வதேச சுற்றுலா கண்காட்சி விருதுக்குழு மேற்கொண்ட பாராட்டு நடவடிக்கைகளின் பின்னர் பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க சுற்றுலா முன்னோடி விருதை பெற்றுக் கொண்டார். குறித்த கண்காட்சி 41 வருட வரலாற்றை கொண்டுள்ளது. விசேட சர்வதேச பாராட்டை பெற்ற முதல் இளைஞராகவும் ருவான் ரணசிங்க அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார். இந்நிலையில் சுற்றுலாத்துறையின் அபிவிருத்தி ஆய்வு கொள்கை ரீதியிலான தலைமைத்துவம் மற்றும் சுற்றுலா முன்னேற்றத்துக்காக பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க வழங்கிய அர்ப்பணிப்பு அதன்போது பாராட்டப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறையின் முன்னோடி சர்வதேச அடையாளமாக கருதப்படும் குறித்த விருது வழங்கப்படுவதாக விருதுக்குழு குறிப்பிட்டுள்ளது. அதற்கு மேலதிகமாக சுற்றுலா ஊக்குவிப்பு பணிகத்துக்கு 3 விருதுகள் கிடைக்கப்பெற்றன. குறிப்பாக சிறந்த ஜனரஞ்சக கண்காட்சி கூடத்துக்கான விருதும் சிறந்த முன்வைப்பதற்கான விருதும் அத்தோடு சிறந்த கண்காட்சி கூட திட்டமிடலுக்கான விருது என 3 விருதுகள் சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்துக்கு கிடைக்கப்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளாரா என்பது குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக கோட்டை நீதவான் நீதிமன்றம் 5 விசேட மனநல நீதிமன்ற வைத்திய குழுவை நியமித்துள்ளது. குறித்த குழுவில் 3 விசேட மனநல வைத்தியர்கள் மற்றும் 2 நீதிமன்ற வைத்திய அதிகாரிகள் உள்ளடங்கியுள்ளனர். சுரேஷ் சலே சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளாரா என்பது குறித்து வைத்திய பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காக கராபிட்டிய வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் துசித்த மெண்டி, சித்ராஹரி அபிநாயக, தசந்தி அக்மீமன, துலைகா அமர சிங்கவாஸ் மற்றும் வஜ்ர தர்மவர்தன ஆகிய விசேட வைத்தியர்களை உள்ளடக்கிய குறித்த குழு நீதிமன்றத்தினால் நியமிக்கப்பட்டுள்ளது. குறித்த வைத்திய பரிசோதனைகள் கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையில் முன்னெடுக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வைத்திய அறிக்கையை அடுத்து வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுப்பு காவலில் உள்ள அரசு புலனாய்வு சபையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலே சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக அவரது சட்டத்தண்ணியினால் மனு முன்வைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதன்போது விசாரணை அதிகாரிகள் சார்பில் ஆஜரான மேலதிக மன்றாடியர் நாயகம் திலீப பீரிஸ் சந்தேகநபர் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளாரா என்பது குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க விசேட வைத்தியர்கள் சபையை நியமிக்குமாறு சுகாதார சபை பணிப்பாளர் நாயகத்துக்கு உத்தரவிடுமாறு நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். அதன் அடிப்படையில் குறித்த வைத்திய சபை ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் முதற்கட்ட உத்தரவை பிறப்பித்த கோட்டை நீதவான் நீதிமன்றம் 17 பக்கங்களை கொண்டதென குறித்த அறிக்கையை அறிவித்தது. அத்தோடு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தற்காலிக கட்டளைகளுக்கு அமைய கைது செய்யப்பட்டுள்ள எந்த ஒரு சந்தேக நபருக்கும் சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுகின்றமை தொடர்பில் கேள்வியுற்றால் அதன்போது ஆராய்வதற்கு வைத்திய அறிக்கையை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறும் உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய இயலுமை காணப்படுகிறது. குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டமை கடந்த பிப்ரவரி 25 என்பதுடன் ஏப்ரல் மாதம் 22 வரையிலான காலப்பகுதிக்குள் எவ்வித சித்திரவதைகளும் இடம்பெறவில்லை என உறுதியாக சுட்டிக்காட்டப்படவில்லை எனவும் சந்தேக நபர் நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜரான போதும் அவ்வாறு எவ்வித கருத்துக்களையும் முன்வைக்கவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டது. அதற்கு மேலதிகமாக சந்தேக நபரிடம் வெளிப்புற காயங்கள் எவையும் காணப்படவில்லை எனவும் வழக்கு விசாரணைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய மனநிலையில் உள்ளதாக சுரேஷ் சலவி தொடர்பில் கடந்த நீதிமன்ற வழக்கு விசாரணையின் போது வைத்திய அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த வைத்திய அறிக்கையை முல்லேரிய தேசிய மனநல வைத்திய நிறுவனத்தின் வைத்தியர் CGK பெர்னாண்டோ மேலும் 4 வைத்தியர்கள் ஆராய்ந்து உறுதிப்படுத்தியுள்ளதுடன் ஏனைய வைத்தியர்கள் 4 பேரும் விசேட வைத்தியர்கள் அல்ல எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சகல விடயங்களையும் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு வைத்திய சபையினருக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே ஆராய்ந்த மனநல வைத்தியர் தற்போது சந்தேக நபரை ஆராய்ந்துள்ளதாகவும் அவர் குறித்த 5 குழுவில் உள்ளடக்கப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் வழக்கு ஜூலை 1 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சுரேஷ் சலேத் அவரது மனைவி மற்றும் மகனுக்கு சந்திக்க அனுமதி வழங்கப்படவில்லை என அவர் சார்பாக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு அனுமதி அளிக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்தார். இந்நிலையில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் தொடர்பில் அவ்வாறான உத்தரவை பிறப்பிப்பதற்கான இயலுமை நீதிமன்றத்துக்கு இல்லை என நீதவான் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சுரேஷ் சலேவுக்கு கொழும்பு கோட்டையில் முன்னெடுக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் குறித்த நீதிமன்ற உத்தரவை அடுத்து தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது.

0: தென்மாகாண முன்னாள் முதலமைச்சர் ஷான் விஜயலால்டி சில்வா எதிர்வரும் 12 தேதி வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார். இன்று மதியம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஷான் விஜயலால்டி சில்வா பின்னர் புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். கடந்த 2019 16.5 மில்லியன் ரூபாவை தென்மாகாண சபை உறுப்பினர் நிதியின் கீழ் தென்மாகாணத்திலுள்ள பொது தன்னார்வ சங்கங்களுக்கு நாற்காலிகளை வழங்கியமை தொடர்பிலான குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது உரிய கொள்முதல் நடைமுறைகளை மீறி உற்பத்தி நிறுவனம் ஒன்றை தெரிவு செய்து அந்த நிறுவனத்துக்கு சாதகமாக செயற்பட்டமை மற்றும் தென்மாகாணத்தின் 3 மாவட்டங்களைச் சேர்ந்த 54 மாகாண சபை உறுப்பினர்களில் இல்ல அலுவலகங்களுக்கு கொள்வனவு செய்யப்பட்ட 16,361 நாற்காலிகளை போக்குவரத்து செய்து வழங்கியதன் ஊடாக அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்படுத்தியதாகவும் ஷான் விஜயலால்டி சில்வா மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. காலிமுகத்திடல் கடல் நீராட சென்ற 3 பாடசாலை மாணவர்கள் இன்று பிற்பகல் அலையில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளனர். அவர்களில் இருவர் மீட்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மாளிகாவத்த பகுதியிலிருந்து வருகை தந்த சுமார் 3 மாணவர்களை இவ்வாறு அலையில் அடித்துச் செல்லப்பட்டனர். 15 வயதுக்குடைய பாடசாலை மாணவர்கள் குழு ஒன்று குறித்த அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்துள்ளது. 6 பேர் அடங்கிய குழு ஒன்று காலிமுகத்திட கடலில் இறங்கியதாக தெரிய வந்துள்ளது. அவர்களில் 3 இவ்வாறு அலையில் சிக்கொண்டுள்ளனர். எவ்வாறெனும் மீட்கப்பட்ட இருவரில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். காணாமல் போன நபரை தேடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடற்படையின் சுழியோடிகள் விசேட தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். சகல தரவுகளையும் கவனத்தில் கொள்ளும் போது ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் எல்நினோ நிலைமை ஏற்படக்கூடும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த காலப்பகுதியில் கூடுதல் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலில் திணைக்களம் வழங்கும் தகவல்கள் குறித்து தொடர்ச்சியாக அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. எதிர்காலத்தில் இலங்கைக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய எல்நினோ நிலைமை குறித்து அதற்கு முகம் கொடுப்பதற்கும் அதற்கு முகம் கொடுப்பதற்காக செயற்பட வேண்டிய விதம் குறித்தும் தெளிவுபடுத்தும் விசேட கலந்துரையாடல் அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தில் இடம்பெற்றது. குறித்த விசேட கலந்துரையாடலில் அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம், வளிமண்டல திணைக்களத்தின் உயர் அதிகாரிகள், விவசாயத்துறை அமைச்சின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாடசாலைகள் மற்றும் அரசு நிறுவனங்களில் டெங்கு நுளம்பு பெருகும் அபாயம் அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சு 3 நாட்களுக்கான டெங்கு ஒழிப்பு விசேட வேலை திட்டத்தை 14 மாவட்டங்களை கேந்திரமாக கொண்டு முன்னெடுத்துள்ளது. அதன் 2 நாளில் 31,155 சூழல்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அவற்றில் 18,064 சூழல்களில் டெங்கு நுளம்பு பரவுவதற்கான குடம்பிகள் காணப்பட்டமை அடையாளம் காணப்பட்டுள்ளது. சோதனைக்குட்படுத்தப்பட்ட தொழிற்சாலைகளில் 61% நிர்மாண ஸ்தலங்களும் 51.5% மதஸ்தலங்களும் டெங்கு நுளம்பு பெருகும் வலயங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் சோதனைக்குட்படுத்தப்பட்ட 44% அதிகளவான பாடசாலைகள் மற்றும் 40% அதிகமான அரசு நிறுவனங்களில் நுளம்பு பெருகும் கூடுதல் பாதிப்புகள் காணப்படுகின்றன. 57,008 வீடுகள் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் 14,291 வீடுகளில் நுளம்பு பெருகும் குடம்பிகள் அதேபோன்று நுளம்பு பெறுவதற்கான சூழல் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. நிதி செலவை தடுப்பு சட்டத்தின் கீழ் யோசித் ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டியான டெய்ஷி பொரஸ்ட் ஆகியோருக்கு எதிரான மற்றொரு வழக்கு ஜூலை 16 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கொழும்பு மேல்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. யோசித் ராஜபக்ஷ, டெய்ஷி பொரஸ்ட் ஆகியோருக்கு எதிரான குறித்த வழக்கு 3 குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சட்டம் அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2009 மார்ச் மாதம் 31 மற்றும் 2013 டிசம்பர் மாதம் 12 இடைப்பட்ட காலப்பகுதியில் சட்டவிரோதமாக ஈட்டிய 59 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பணத்தை தனியார் வங்கியின் 3 கணக்குகளில் வைப்பிலிட்டமை ஊடாக நிதி செலவை தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் இழைத்துள்ளதாக அவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டம் அதிபர் சார்பில் ஆஜரான அரசு சட்டத்தர் நீ கருத்துரைத்தார். வழக்கில் சமமான மற்றொரு வழக்கு 8 இலக்க மணிக்கவும் குறித்த வழக்கிற்கு இணையான மற்றொரு வழக்கு இட்டாமலக்க மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அரச சட்டத்தரணி குறிப்பிட்டார். குறித்த வழக்கின் குற்றப்பத்திரத்தை சவாலுக்கு உட்படுத்திய யோஷித ராஜபக்ஷ மேல் நீதிமன்றத்தில் மீளாய்வு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். குறித்த மீளாய்வு மனு ஜூன் 16 மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. குறித்த மேன்முறையீட்டு விசாரணை தினத்தின் பின்னர் அடுத்த தினங்களில் குறித்த வழக்கை விசாரிக்குமாறு அரச சட்டத்தரணி கோரிக்கை விடுத்தார். முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதவான் வழக்கை ஜூலை 16 மீள விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளதாக அறிவித்துள்ளார். மத்திய அதிவக நெடுஞ்சாலையின் நிர்மாண பணிகளுடன் தொடர்புடைய நீர்க்குழாய் மாற்றியமைப்பு மற்றும் அத்தியாவசிய பராமரிப்பு வேலைகள் காரணமாக நாளை இரவு முதல் 12 மணித்தியாலங்களுக்கு நீர் விநியோக தடை ஏற்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் வியாழக்கிழமை மாலை 7 முதல் 12 வெள்ளிக்கிழமை காலை 7 வரை நீர் விநியோகம் தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாரப்பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட அல்தெனிய கோனஹேன வேபட சூரிய பாலுவ மற்றும் உடுப்பிட்ட ஆகிய கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் மற்றும் கம்பக பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பரகாதினிய கொஸ்ஹின்ன அபரலுவ இம்புல்கொட மற்றும் யாகொட ஆகிய கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுக்கு நீர் விநியோக தடை அமுல்படுத்தப்பட உள்ளது. பொதுமக்கள் முன்கூட்டியே தேவையான நீரை சேமித்து சிக்கனமாக பயன்படுத்துமாறு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலம்பு சபை அறிவித்துள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தலைமையிலான ஆளும் லிக்விட் கட்சி எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிட உள்ளதுடன் அத்தேர்தலில் நெத்தன்யாகுவே வேட்பாளராக போட்டியிடுவார் என்று கட்சி அறிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நெத்தன்யாகு தேர்தலில் மீண்டும் போட்டியிடுவாரா என்பது குறித்து தனக்கு தெரியாது என்று கூறியதை அடுத்தே லிக்விட் கட்சி குறித்த தகவலை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் தேர்தல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத நிலையில் எதிர்வரும் அக்டோபர் மாதத்துக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2023 அக்டோபரில் ஹமாஸ் மேற்கொண்ட தாக்குதலை தொடர்ந்து காசாவில் தொடங்கிய போரின் பின்னர் நடைபெறவுள்ள முதல் இஸ்ரேல் தேர்தல் இதுவாகும். 2022 டிசம்பரில் மீண்டும் ஆட்சிக்கு வந்த நெத்தன்யாகு இஸ்ரேல் வரலாற்றில் மிகவும் வலதுசாரி கூட்டணி அரசை வழிநடத்தி வருகின்றார். அவரது ஆட்சிக்காலத்தில் அரசுக்கு எதிரான பெருமளவிலான போராட்டங்கள் தொடர்ந்தும் நடைபெற்றுள்ளதுடன் பல ஊழல் வழக்குகளையும் அவர் எதிர்கொண்டு வருகின்றார்.
1: விளையாட்டு செய்திகள்.
0: பாகிஸ்தான் தேசிய மகளிர் கிரிக்கெட் அணி எதிர்வரும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளில் விளையாட உள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சுற்றுப்பயணத்தில் 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகள் மற்றும் 3 T20 போட்டிகள் இடம்பெற உள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்துள்ளது. 3 போட்டிகளை கொண்ட ஒருநாள் தொடரானது ICC மகளிர் சாம்பியன்ஷிப் 2025 முதல் 2029 சுற்றின் ஒரு பகுதியாக அமையும் எனவும் தொடருக்கான அனைத்து போட்டிகளும் ஹம்பந்தோட்டை சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இடம்பெற உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: சலை தொடர்பில் முக்கிய விடயத்தை அம்பலப்படுத்திய போலீஸ் துறை அமைச்சர். சலையின் வைத்திய விசாரணைகளுக்கு 5 அடங்கிய வைத்திய குழு. தென்மாகாண முன்னாள் முதலமைச்சர் ஷான் விஜயல்டாடி சில்வா விளக்கமறியலில். சோல் சர்வதேச சுற்றுலா கண்காட்சியில் இலங்கைக்கு 3 விருதுகள். மீண்டும் தேர்தலில் போட்டியிடும் நெத்தன்யாகு. ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பாகிஸ்தான் மகளிர் கிரிக்கெட் அணி. இத்துடன் வசந்தம் FM இன்று நாளுக்குரிய இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை இரவு 7 நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இடம்பெறும். நமது மணித்தியால செய்தி அறிக்கையினை நாளை காலை 9 எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: வசந்தம் FM செய்திகள் 24 நேரமும் அவதானத்துடன். 24/7 on alert.

0: என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மண்வாசனையோடு வருகிறேன்.
1: இயக்குநர்களின் இமயமலை என்று போற்றப்பட்டு மண்வாசனை மாறாத படைப்புகளினால் கோடிக்கணக்கான தமிழ் மக்களின் மனங்களில் தனி இடம் பிடித்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மறைவு தமிழ் சினிமாவிற்கே பேரிழப்பாக தனது படைப்புகளினால் அன்பையும் நெருக்கத்தையும் மக்கள் மனங்களில் விதைத்த அந்த மகத்தான கலைஞனுக்கு வசந்தம் வானொலியின் மரியாதைக்குரிய ஆழ்ந்த அனுதாபம்.
0: நீங்கள் என் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறீர்கள். இந்த மண்ணோடும் மொழியோடும் இந்த மக்களோடும் நான் சார்ந்து வாழ்ந்ததைத்தான் திரைப்படங்கள் வாயிலாக சொல்லியிருக்கிறேன்.
2: The best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.

0: நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை தற்போது பார்க்கலாம். அது கோடிபதிக்கான முடிவுகள். ஆங்கில எழுத்து ஐ, மீண்டும் அந்த எழுத்து ஆங்கில எழுத்து ஐ, வெற்றி இலக்கங்களாக 9, 20, 35, 36. மீண்டும் அந்த இலக்கம் வெற்றி இலக்கங்கள் 9, 20, 35, 36. அடுத்ததாக நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ராசி கடகம், ராசி கடகம் வெற்றி இலக்கங்களாக 23, 36, 39, 46. மீண்டும் அந்த இலக்கங்கள் 23, 36, 39, 46. நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபைக்கான சூப்பர் போலுக்கான முடிவுகள். ஆங்கில எழுத்து வை, ஆங்கில எழுத்து வை, வெற்றி இலக்கங்கள் 30, 34, 60, 71. மீண்டும் அந்த இலக்கங்கள் 30, 34, 60, 71. நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபைக்கான சனிதாவிற்கான முடிவுகள். ஆங்கில ஆங்கில எழுத்து எச், ஆங்கில எழுத்து எச், வெற்றி இலக்கங்கள் 11, 20, 23, 37. மீண்டும் அந்த இலக்கங்கள் 11, 20, 23, 37. நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட கபுருவெட்கான முடிவுகள். ஆங்கில எழுத்து எம், ஆங்கில எழுத்து எம், சூப்பர் இலக்கம் 14, சூப்பர் இலக்கம் 14, வெற்றி இலக்கங்களாக 9, 23, 31, 42. மீண்டும் அந்த இலக்கம் 9, 23, 31, 42. நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட சுப்ரிதன சமதவிற்கான முடிவுகள். ஆங்கில எழுத்து கே, ஆங்கில எழுத்து கே, வெற்றி இலக்கங்கள் 6, 3, 8, 8, 1, 6. மீண்டும் அந்த இலக்கம் 6, 3, 8, 8, 1, 6. நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட ஜயசமதவிற்கான முடிவுகள். ஆங்கில எழுத்து கே, ஆங்கில எழுத்து கே, வெற்றி இலக்கங்கள் 8, 8, 1, 6. மீண்டும் அந்த இலக்கம் வெற்றி இலக்கங்கள் 8, 8, 1, 6. நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபைக்கான சசிரிக்கான முடிவுகள். வெற்றி இலக்கங்களாக 4, 26, 9. மீண்டும் அந்த இலக்கம் 4, 26, 39. இவைகள்தான் நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபைக்கான உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: நேயர்களின் தெருவில்,
2: நேயர்களின் தெருவில்
1: நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM 102.6.

0: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள இணைந்திருக்கும். எனவே 9 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். கால் பண்ணுங்க 0312-7775-0013, அப்படியும் இல்லை என்றால் 0312-7775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்த மேலோ. வணக்கம். வணக்கம். யார் இது? ஆட்டோ விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: உங்களை போல் நலமா உச்சாம இருக்கேன்
0: மேடம். அப்படியா, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நன்றி.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
1: அனுசரணை மிகவும் நம்பகமான பயணத்துக்கு செட்டாக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், 3.5 கிலோவாட் மானத்தியால லித்தியம் அயன் பேட்டரி, 3.1 கிலோவாட் மோட்டார், 35 லிட்டர் ஸ்டோரேஜ் வசதி, டேவிட் பீரிஸ் இ மொபிலிட்டியிடமிருந்து. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0114-700-550.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: The best live music streaming in Sri Lanka. Wasn't the mess.

0: தூர்தர்ஷன் எட்டில் வசந்தம் எஃப்எம்
1: தி பெஸ்ட் லைவ் மியூசிக் ஸ்ட்ரீமிங் இன் ஸ்ரீலங்கா வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: ஒரு அழகான பாடலோட அப்படியே இறுதி மனத்தியாளத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மனத்தியாளத்திலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுபைட்டான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0011 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். 9 மணி வரைக்கும் இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ அக்கா. வணக்கம் அக்கா.
0: வணக்கம். அன்பான இரவு நேர வணக்கம். யார் இது?
1: நான் பூனாவில் மகேஷ்.
0: பூனாகலையில இருந்து மகேஷ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா மகேஷ்?
1: நான் நல்லா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மகேஷ். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: இப்போ உங்களுக்கு பாங்கிலி கேட்டுக்கா.
0: விலங்கல்ல
1: ஓ நிகழ்ச்சி கேட்டுக்கா.
0: அப்படியா? சரி சரி மகேஷ். அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க மகேஷ்?
1: அடுத்த பாடல் உங்களையும் கேட்டுருக்கா. இந்த கேட்டுக்கா பூனாவில கேட்பா.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி
0: நன்றி. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அக்கா என்னோட பேர் என்ன நீங்க வாசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி பேஸ்புக் கூடாக நிறைய சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அவர்களை இப்போது நிகழ்ச்சியினூடாக இணைத்துக் கொள்ளலாம். அன்பான இரவு நீர் வணக்கம் என்று சொல்லி அக்கறை பெற்று போப்டேலர்ல இருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹாய் அக்கா, இனிமையான இரவு நேர வணக்கம். வளமை போல நானும் நிகழ்ச்சியோடு என்று சொல்லி பரமானந்தன் வசீகரன் கிளவிட்ட பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம். பண்குடா வழியிலிருந்து சுதாகரன் மீகலா நிகழ்ச்சியோடு இணைந்து மகள் அக்ஷயா மற்றும் மகன் சர்வீன் மகள் பார்கவி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அம்மா காளிமுத்தையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள். மற்றும் விஜயகுமார், தீபா, விதூரா, தூரா, லக்ஷான், சத்தான் மற்றும் தொண்டிமான்புரம், கொட்டகலை, வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. சென்னையிலிருந்து நாகராஜன் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிணிகத்தன கடவளையிலிருந்து கண்ணா நிகழ்ச்சியோட

இருக்காங்க. இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி ரொசலகமையிலிருந்து குசலராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்து அன்பான வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஹாய் ஆனந்தி, அன்பான இரவு நேர வணக்கம், பாடல்கள் அனைத்தும் வேற லெவல் என்று சொல்லி கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பீகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடல் கேட்டு 102.6 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இப்போது நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 28 மணி கடந்து 19 நிமிடம் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம். வணக்கம் வணக்கம். யாருது? சுந்தர், எப்படி இருக்கீங்க சுந்தர்?
1: நல்லா இருக்கா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சுந்தர், என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: அக்கா, வேலை எல்லாம் முடிஞ்சிட்டு இப்பதான் வந்திருக்கோம் ரூமுக்கு.
0: அப்படியா?
1: ஆமா அக்கா.
0: சரி சுந்தர், சரி.
1: அப்புறம் பாட்டெல்லாம் நல்லா, பாட்டெல்லாம் நல்லா, இந்த ப்ரோக்ராம் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா அக்கா?
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க
1: அக்கா? நம்ம இங்க வேலை செய்யற ஸ்டாஃப்க்காக அக்கா, வீட்டுல எல்லாருக்காகவும், இங்க மருதன் ஒருத்தர் இருக்காரு அவருக்காகவும், எல்லாத்துக்காக நல்ல பாட்டு உண்டு.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி, நன்றி. இப்ப அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் ஆனந்தி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி குறிஞ்சாங்கேணி அசுருதீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. பலாங்குடையிலிருந்து குமாரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெல் தோட்டையிலிருந்து ஜெகா நிகழ்ச்சியோடு இணைந்து வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காரு. இனிமையான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இந்து கலை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இனிமையான இரவு நேர வணக்கம் தரணிய கலை லுப்தன கீழ்பிரிவிலிருந்து சுரேஷ்குமார் மற்றும் மகள் அக்ஷரா, சசினி, ஷான், அபி, துமிதா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி மில்டன் கருங்காலிச்சாலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கம் அக்கா புத்தலை புதுக்காடிலிருந்து ரஜினி மற்றும் லாவண்யா பிள்ளைகளையும் இணைத்துக் கொண்டு அனுஜா மற்றும் கவிஷான் அம்முக்குட்டிக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. கல்முனையிலிருந்து ஜனா நிகழ்ச்சியோடு இணைந்து இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி மீன விடையிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கம் கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டெய்லர்ல இருந்து சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் இரவு நேர வணக்கம் ஒரு கொடவத்த தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்பாச்சு.

0: சக்கரகட்டி திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கோம். வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். தோப்பு கட்டிக்கடை இருந்து ஈடன்.
0: அடடா ஈடன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா?
1: டீ எல்லாம் குடிச்சிட்டேன், சாப்பிட்டுட்டேன். இத சாப்பிட இல்ல இல்ல தானே,
0: இன்னும் இல்ல இனிதான். சரி சரி, அப்புறம் வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: வீட்லயும்
0: எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரியா,
1: வசந்தம் குடும்பம் எப்படி?
0: வசந்தம் குடும்பமும் ரொம்ப நல்லா இருக்கு.
1: அருமையான பாடல்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: சரி, ரொம்ப நன்றி. யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க இப்போது? மூதூர் பட்டி திடலில இருந்து வடிவேல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பாக்கிருந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கள்ளிக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து சரவணன் அமுதா நிகழ்ச்சியோடு இணைந்து இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் மா ஆனந்தி அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு பண்டார வலையிலிருந்து வினோதன் மற்றும் வினோ, லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். இணையம் அணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நிலானி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான இரவு நேரம் வணக்கம் அக்கா, என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கண்டியில் இருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் இரவு நேரம் வணக்கம் என்று சொல்லி தம்பி ராசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. நிர்மலா பாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. காளிமுத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பலாங்குடையிலிருந்து குமாரி நிகழ்ச்சியோடு இணைந்து இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அன்பான இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். இணையம் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி சரிதா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, இரவு நேர வணக்கம். கரோலினா சுகந்தி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். கணவர் ஆகாஷ் மற்றும் மகன் சரோஜன், மகள் விஷாலினி, நன்பி சசி, வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளையும் அணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு சொல்லி சுகந்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் அணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. இப்போது இறுதியாக ஒரு நேர் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? ஓகே, யாருக்கெல்லாம் பாடல் கேட்கறதா இருக்கீங்க? இறுதி நேரா இணைந்திருக்கீங்க, யாருக்கெல்லாம் பாடல் கேட்க
2: போறீங்க? மாறுதி புறவை நடத்தி கொண்டிருக்கும் சுவாகரனுக்காகவும், சாவகச்சேரியில் சன் ஹோட்டல் நடத்தி கொண்டிருக்கும் முதலாளி அவருக்காகவும், தயாபுரன் அவர்களுக்காகவும் நான் கேட்கிற பாடல் ஒன்று தெரிவிக்கலாம்.
1: நிகழ்ச்சி நிறைவடைய போகுது, சரி கேளுங்க. இந்த நிகழ்ச்சி இல்லாட்டி அடுத்த நிகழ்ச்சியில் தாரேன், சரியா?
2: எனக்கு என்ன பாடல் என்றால், வானிலிருந்த காற்றினையே நான் இருந்து வாடுகின்றேன், நாவரோட பாடுகின்ற தர முடிந்தா தாருங்கள்.
1: சரி, ஓகே, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து ஒலிக்கிருக்கும் பாடலோடு நானும் இன்றைய தினம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு, நீர்கள் தொடர்ந்து வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் ஆர்ஜே புவனேஷ் வந்திருக்காங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

நன்றி ஆனந்தி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இருவரையும் வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். உள்ளம் மறவா பழைய பாடல்கள் காற்றலையில் சங்கமிக்க காத்திருக்கிறது. நேரம் இப்போது 9 மணி.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. பழைய பாடல்கள் காற்றலைகள் சங்கமிக்கும் மரதகாசியின் வரிகளில் இந்த பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா பாடிய பாடல். கே வி மகாதேவன் இசையில் அந்த பாடல் ஒலித்துகிறது. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0013 அல்லது 0312 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் புவனே சிவராஜ், எப்படி நல்லதா இருக்கீங்களா?
0: நல்ல சந்தோஷமா இருக்கு. ஆதி மூலம் நல்லா இருக்கீங்களா? ஆதி மூலம் நல்ல சந்தோஷமா இருக்கு. ஆதி மூலம் சொல்லுங்க, பழைய பாடல்கள் பிடிக்குமா உங்களுக்கு?
1: சீர்காழி கோவிந்தராஜன் தேட முடியுமா?
0: என்ன பாடல்?
1: ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி சுடவீனம். அந்த பாடல் தரம்
0: என்ன காரணம்?
1: அவளோட குரலும் அந்த பாடலோட கருத்துக்களுக்காக நான் விரும்புகிறேன்.
0: அன்பான வணக்கம் போனேஷன் சொல்லிக்கொண்டு எங்களோடு ஜீவேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருந்தார். பாடல்கள் பிடிக்கும் காரணம், பழைய பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒழித்த முதலாவது பாடல் ரொம்ப பிடிச்சிருக்கிறது அப்படின்னு பார்த்திருந்தார். அன்பு வணக்கம் போனேஷன் சொல்லிக்கொண்டு எங்களோட வைஷ்ணவி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களாம் வெள்ளவத்திலிருந்து. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், என்னையும் இணைத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடல் வருகிறது. கேட்டு மகள்கள், மனது மறக்காத பழைய பாடல்கள் உங்கள் காதுகளுக்கு விருந்தாக வர காத்திருக்கிறது. அதே போல வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு எட்டியாந்தோட்டி பரிசல் வீதியிலிருந்து சுரேஷ்குமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்பு மனைவி பிரேமராணி, அபிஷாலினி, கவினேஷ், ஜீவேந்தன், ஸ்ரீகாந்தன், ஷாலினி, சப்தஸ்வரா, சேஷன் எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். தனக்கும் பழைய பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வருகிறது பாடல், கேட்டு மகளுக்கள்.

0: நன்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். ஆண்டவன் கட்டளை திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்துகிறது. கண்ணதாசன் பாடி எழுத அந்த பாடல், டி எம் சௌந்தரராஜனையா பாடிய பாடல், கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நேரத்தில் இந்த பழைய பாடல்கள் இந்த இரவில் கேட்கும் போது எத்தனை ஆனந்தம். அது மட்டுமல்லாது இதனுடைய கருத்துக்கள் எங்கள் ஆள் மனதில் சென்று எங்களுக்கு பெருமொரு அமைதியையும் ஆதரவாகவும் அதே போல எங்களுக்கு ஒரு ஊக்கத்தையும் கொடுக்கிறது. மாற்று கருத்தை கிடையாது. இப்போது எங்களுடைய அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம். வணக்கம். யாருது? ஆட்டோ விஸ்வநாதன். எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம். பாடல் பிடிச்சிருக்குதா?
1: பாடல் ஆரம்பத்துல கஷ்டத்தை கொண்டிருக்கேன். பழைய பாட்டம்னா விரும்பி கேட்கக்கூடிய பாடல் தான் சந்தை கொண்டிருக்கீங்க.
0: நன்றி நன்றி. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு சார் அந்த அறமேல் பிறக்க வச்சா தண்ணியில் மிதக்க வச்சா அந்த பாடல் முடியுமா தாங்க சார்?
0: என்ன காரணம்?
1: அது வந்து ஒரு உற்சாகமா பாடல் சார், கருத்து உள்ள பாடல் சார். அந்த பாடல நல்ல வரிகள் இருக்கு சார் அந்த பாடல்ல.
0: அப்படியா? சரி சரி. அந்த படம் பாத்திருக்கீங்களா?
1: படம் நான் சின்ன வயசுல பாத்துருக்கேன்
0: சார். இப்ப பாக்கல. அப்படியா?
1: குடும்பத்துக்காகவும் கமால் குடும்பத்துக்காக
0: நன்றி.
1: நன்றி.
0: அதே போன்ற எங்களோட அழைப்பின் வழியாக நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே ரத்னபுரில் இருந்து விமலாதேவி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்க. அன்பு வணக்கம் புவனேஷ் அப்படி இருக்கிறீங்க சொல்லிக்கொண்டே சிவகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். வத்தலில் இருந்து பாடல்கள் ரொம்ப பிடித்திருக்கிறது அப்படின்னு பகிர்ந்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். அதே போன்று ஹரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கார். ஆமா, பழைய பாடல்கள் வருகின்ற அந்த வரிகள் தனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்பொழுதே காரில் அப்படியே போய் கொண்டு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ரொம்ப சந்தோஷம். பாடல் வருகிறது. வணக்கம் புவனேஷ் எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு பார்த்திபன் வந்திருக்கிறார். பார்த்திபன் வணக்கம். தனக்கு சிவாஜி கணேசன் நடித்த ஒரு பாடல் வேணும் அப்படின்னு கேட்டுக்கலாம். நிச்சயமாக பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்வோம். போனிஷனா இனிமையான இரவு பொழுது வணக்கம். எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கொண்டே 6:50 இதே ரத்தனம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதான் குடும்பம், கொட்டகலை, ட்ரைட்டன், வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லிக்கொண்டே முத்தையா காளிமுத்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். பொத்துவில் ஜமாதீன் பாடல் கேட்டுக்கிறார் பேஸ்புக் வழியாக. அதேபோல அட்டாம்பட்டியை புஷ்பராஜ் இரவு பொழுது வணக்கம் என்று வந்திருக்கிறார். வணக்கம் புஷ்பராஜ், எப்படி இருக்கிறீங்க? தொண்டை மன்னாறு செல்வ சன்னதி சுதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இருந்திருக்கிறார். தேவி வந்திருக்கிறாங்க. அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே மாத்தலை வாரிய பள்ளிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறார். பாடல்கள், பழைய பாடல்கள் சொன்னாலே எல்லோருக்கும் பிடிக்கும். பழைய நினைவுகளை எம் கண்முன்னே கொண்டு வருகின்ற அந்த வரிகளும் காட்சிகளும், அது மட்டுமல்லாது அந்த திரைப்படத்தை நாங்கள் பார்க்க சென்ற அந்த காலங்களும் எங்களுக்கு கண்முன்னே வரும். அடுத்து வருகின்ற பாடல் மிக அருமையான பாடல். வாலி அவர்கள் வரியில் எழுத்த டி எம் சௌந்தரராஜன் ஐயா பாடல் பாட எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா இசையமைத்திருப்பார். இதில் ஒரு வரி இருக்கிறது. இந்த வரி உண்மையிலே சொல்ல போனால் பெரிய ஒரு தத்துவத்தை, ஒரு படித்த மேதை செய்ய வேண்டிய ஒரு வேலையை மிகத்தற்ற தெளிவாக 2 வரிகள் சொல்லி வைத்து போயிருப்பார். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலமிணைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். அருமை கேட்டு

0: ராஜபா ரங்கதுரை திரைப்படத்துக்காக அந்த பாடல் ஒளித்துவிக்கிறது. இந்த பாடல் காட்சி வருகின்ற இடம் இந்த திரைப்படத்தில் மிக பிரதான ஒரு காட்சியாக இருக்கிறது. இந்த படத்தின் காட்சி, இந்த பாடல், இந்த இரண்டுக்குமே பொருத்தமான விஷயம். இந்த படத்தை பார்த்தவர்கள் இந்த பாடலை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். அதே போல இந்த பாடலை கேட்டவர்களுக்கு இந்த காட்சி எப்படி இருக்கும் என்று சொல்லி எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? இதில் வருகின்ற வரிகள் அந்த மாதிரி இல்லையா? அது நாடகமும் இது நாடகமும், ரெண்டு நாடகமும் ஒரே நாடகம் தானே, அதில் வித்தியாசம் இருக்கிறது. அந்த வரிகளில் அந்த வித்தைகள் காட்டும் கவிஞர்கள் அப்போது இருந்தார்கள், இப்போதும் இருக்கிறார்கள். தத்துவம் என்று சொன்னால் அந்த பழைய பாடல்கள் கொஞ்சம் கையொங்கி நிற்கும். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம். வணக்கம். யார் இது?
1: என்ன
0: பாடல் வேணும், யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: அடிமை பெண் படத்துல தாய் இல்லாமல் நான் இல்லை.
0: நல்ல பாடல். யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்கும் செல்ல மகளுக்கும் முக்கியம் உங்களுக்காகவும் நந்தகுமார் சேர்க்கா சித்தியாஷ்மா ஜெமிலா அருமல் பரத பாத்மா ரவி ரகுமா மருந்து குவைதி சின்னையா மகாதேவ் ஆட்டோ விஸ்வநாத் சந்திர வசந்தகுமார் பாரூக் அப்துல் மஜி குடும்பத்துவா வசந்த கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்
0: சார் எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி. அதே போன்று எங்களோட அழைப்பின் வழியாக ஏராளமான சொந்தங்கள் வந்திருந்தார்கள். இட்டியந்தொட்டை பணாவத்தை இலக்க முன்லேருந்து ரவி கரைச்சில ரொம்ப சத்தமாக நிகழ்ச்சி கேட்டு கொண்டிருக்காங்களாம். இப்போ ஒருத்தர் அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்காங்களாம். சிடிபி ரவி, ஒலி, ருவான் எல்லாம் நிகழ்ச்சி கேட்டு கொண்டிருக்காங்களாம். சாந்தா எல்லாம் நிகழ்ச்சி கேட்டு கொண்டிருக்காங்களாம். எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பு வணக்கம் என்று சொல்ல கொண்டே தங்கராசா தெல்லிப்பள்ளியிலிருந்து நிகழ்ச்சிக்கு பார்த்தாக இணைந்திருந்தார். பாடல் ரொம்ப பிடித்திருக்கிறது. போனேஷ் இணையம் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வந்தார். இணைத்துக் கொண்டேன், கேட்டு மகிழுங்கள். அரபநகர் ஃபரிதாவும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஃபேஸ்புக் வழியாக ஏராளமான சொந்தங்கள் உங்களது கமெண்ட்ஸுகளையும் பதிவிடுங்கள். அன்பு வணக்கம் போனேஷன்னா எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சியில் வருகின்ற பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கிறது. என்னோடும் வசந்த நிலாவோடு நாங்களும் இணைந்திருக்கின்றோம். எனக்காகவும் பாடல் தாருங்கள் சொல்லிக்கொண்டே பன்னல உதயா ஐடியாந்தூர்லேருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். அன்பான வணக்கம் போனேஷ் ஜி. அவிசாவல்லை தண்டி கேஸ்டிலிருந்து குமார தங்கத்துடைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டே பிள்ளைகளான கிருஷாந்தினி, துஷ்யந்தனி, ருகன்யா, ஹர்ஷனி, கோபிஷான், சுரேஷ்குமார் ஆகியோருக்காக பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். புவனேஸ்வரர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சியோட எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். சுந்தரம், சசிகலா, கோகுலன், ரமணா, கிஷாந்தன், சீனுக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். அன்பு வணக்கம் நாகராஜன் சென்னையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பார்த்துருக்கிறார். அதே போல இனிமையான இரவு பொழுது வணக்கம் எப்படி இருக்கிறீங்க? பலாங்கோடையிலிருந்து அவனாசி வைஜந்தி மாலாவும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக இணைந்திருக்கிறார். அடுத்து வருகின்ற பாடல், இந்த பாடல் வருகின்ற வரிகள் அத்தனையுமே எங்களுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமான பாடல். அதே போல வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடியவர்களும் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய பாடல். சரி, இந்த பாடல் ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு பாடலா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஏற்கனவே ஒரு சொந்தம் கேட்ட பாடல் தான் இந்த பாடல். இதுவரைக்கும் கடத்தொழில் செய்வர்களுக்கு ஒரு தேசிய கீதமாக இருக்கின்ற ஒரு பாடல் தான் இல்லையா? ஆக இந்த பாடலை கேட்கும் போது இந்த தொழில் செய்வர்களாக இருக்கலாம், இந்த தொழிலை பற்றி தெரியாமல் இருக்கலாம், அவர்களுக்கு கண்களில் கண்ணீர் வரும். மாற்று கருத்தை கிடையாது. காரணம், இந்த பாடல் வருகின்ற வரி அந்த மாதிரியான வரிகள். அந்த பாடலை நாங்கள் கேட்டு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் என்ன பாடல்? பழகோட்டு திரைப்படத்துக்காக வாலி அவர்கள் வரி எழுத, விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஐயா எழுந்து இசையமைக்க, சந்திரராஜன் ஐயா பாடியிருந்தார். இதில் ஒரு வரி இருக்கிறது. இந்த ஒரு மனைவி கணவன் வரும் வரை ஏங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சி, அதை வரிகளாக சொல்லியிருப்பார். அழகான வரிகள். கட்டிய மனைவி தொட்டில் பிள்ளை, உறவை கொடுத்தவர் அங்கே, அலைகடல் மேலே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே.

0: வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு நிற்கின்றீர்கள். பழைய பாடல்கள் காற்றலைகள் வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? சுலைமான். எப்படி இருக்கீங்க சுலைமான்?
1: நல்ல சோமா இருக்கு.
0: பாடல்கள் நல்ல சந்தோஷமா இருக்கு. உங்களை மாதிரியே
1: நல்ல பாடல் சார். அருமையான பாடல்.
0: அப்படியா? சரி, உங்களுக்கு என்ன பாடல் ரொம்ப பிடிக்கும்?
1: படத்துல உறங்கு வரும் தோட்டம் மாதிரி பழ தோட்டம், அன்று வரும் தோட்டம் மாதிரி மலர் தோட்டம், மனிதனுக்கு தோட்டம் மாதிரி மனத்தோட்டம், அந்த மனிதன் விளையாடும் இடம் மனத்தோட்டம்.
0: அருமை அருமை.
1: அந்த அந்த பாடல் வேணும்.
0: யாரெல்லாம் நினைத்துக் கொள்ள போறீங்க?
1: அனைத்து
0: சார் எல்லோருக்காம் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.

0: எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனவிற்கு. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த் அனிலா, இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் யாரது? சின்னையா மகாதேவன். எப்படி இருக்கீங்க? நல்லா சந்தோஷமா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். என்ன பாடல்? என்ன பாடல்? விலங்கல நல்லது கண்ணு. சரி சரி, யாரெல்லாம் மனதுக்குள்ள போறீங்க பாடலுக்காக?
1: மட்டும்
0: சவுந்தரராஜன் அவர்களும் சுசிலாமாவும் இணைந்து பாடிய பாடல். முயற்சிக்கிறேன், தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள். இது வசந்த நிலா.

சோலையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன்

மனசாட்சி அது நீதி தேவனில் அரசாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி அரங்கத்தில் வராது அவன் சாட்சி.

0: உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், கடவுள் ஏன் கல்லாரான் மனம் கல்லாய் போன.
1: காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 102.6, 102.8 நிலவரிசையில் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று www.vasantham.fm.org என்ற இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ள முடியும். 10:12 ஆகிறது இப்போது எங்களுடைய அழைப்பில். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் சாந்தினி, நல்லா இருக்கீங்களா சாந்தினி?
2: என்ன
1: பாடல் வேணும்?
2: நீ ஒளிபரப்பு பாடலே என்ன நல்ல பாடல், நாங்க கேட்க தெரியல.
1: அப்படியா, சரி, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, யார் யாரெல்லாம் இருக்கா நாங்க பாடல் கேக்குறதுக்கு?
2: திருவோணமலை யோகராணி, சின்னையா மாதவன், சரோசினி, அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும்
1: கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். பாராஸ்டர் சிவகுமார் நிகழ்ச்சி கேட்பதாக இருந்ததுதான். நிகழ்ச்சியில் பாடல்கள் அத்தனையுமே ரொம்ப பிடித்திருக்கிறது, ரொம்ப சந்தோஷம். அதே போல கலத்துற கிரியல்ல ராஜலட்சுமி அம்மா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். அண்ணன் காட்டிய வாழியடா அந்த பாடல் தாங்க அப்படின்னு கேட்டதாங்க. நிச்சயமாக வத்தலை ஐயாக்கண்ண நிகழ்ச்சி கேட்டு கொடுக்கலாம். நிகழ்ச்சியோடு தன்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.
3: பேர் நல்ல தம்பி, நல்ல தம்பி.

0: ஆண்டவன் படைச்சான். நல்ல பாடல் கேட்டுக்கொண்டிருக்கின்ற வசந்த நிலாவோடு இனிமையான பாடல்கள் காற்றாலையில் வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 03-1-2-775-0-0-1 அல்லது 03-1-2-775-111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரது? சோமசிரி ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணும்
1: இன்னைக்கு?
0: நீர் வடிந்தால் என்ன காரணம் அந்த பாடல் படிக்கிறதுக்கு?
1: கணபதி விஸ்வநாதன் பாபு அமர்ந்ததை
0: ஜெயிக்கலாம்,
1: மகாதேவன் ராஜலட்சுமி அம்மா, பணாவத்தை சரோஜினி அக்கா, எல்லாரையும் சேர்த்துக்கொண்டு பாடலை கேட்போம்.
0: சரி, எல்லோருக்காகவும் பதிக்கிறது கேளுங்க. நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. அன்பு வணக்கம். புவனேஷ் அண்ணா அப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கொண்டு எங்களோடு ரமேஷ்காந்த் வந்திருக்கார். நிகழ்ச்சி கேட்டு கொடுக்கிறோம். கொழும்பு 15 ரமேஷ்காந்த் ஜெயசீலன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். அன்பான இரவு பொழுது வணக்கம் புவனேஷ். பாடல்கள் எல்லாம் சூப்பர். வாழ்த்துக்கள். கொழும்பு 14 நிகழ்ச்சி கேட்டு கொடுக்கிறோம். ஜமால்தீன் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்காராம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லிக்கொண்டேன். பிரான்சிஸ் நிகழ்ச்சி கேட்டுக் கொடுப்பதாக இருந்திருக்கிறார். அதே போல ஃபஸ்லாம் புதுவெல்லிருந்து ஃபஸ்மா என்று சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எங்களையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பண்ணைபுரம் மணிகண்ட நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காரு. கிருஷ்ணபிள்ளை கிருஷ்ணா, அன்பான வணக்கம். பெரிய நிலாவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற புவனேஷ் அப்படி இருக்கிறீங்க. நல்ல சந்தோஷமா இருக்கேன் மிஸ்டர் புவனேஷ். வசந்த நிலாவோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டு உதயகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறார். குறிஞ்சங்கணி அசுருதி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சியில் வருகின்ற பாடல்கள் ரொம்ப பிடித்திருக்கிறது புவனேஷ் என்று சொல்லியிருக்கா. ரொம்ப சந்தோஷம். பொத்துவிலிருந்து ஜியா அவர்கள் சொல்லிக்கொண்டே ஜியா அவன்ட் அப்படின்னு சொல்லிக்கார். நிகழ்ச்சியோடு எங்களை முன்னித்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். அடுத்து வருகின்றது ஒரு நல்ல அழகான பாடல். இந்த பாடல் உண்மையிலேயே கருத்து நிறைந்த ஒரு பாடல். அதுவும் ஒரு அழகான நடிப்பு, சொல்லவே தேவையில்லை. நடிகர் திலகம். ஆக பாகப்பிரிவினை திரைப்படத்துக்காக வருகின்றது பாடல். கேட்டு மகிழ்ச்சி.

வேலைக்கார் சிலர் அல்லும் பகலும் தெருக்கல்லா இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார். அல்லும் பகலும் தெருக்கல்லா இருந்து விட்டு அதிர்ஷ்டம்

உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா.

0: அவனின் முகத்தை பார்க்கணும், அவனின் முன்னே உன்னை கேட்கணும். கல்யாண ஊர்வலம் திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்துவிகிறது. ரொம்ப அழகான பாடல், கண்ணதாசன் அவர்கள், கவிஞர் கண்ணதாசன் ஐயா எழுதிய பாடல். இந்த பாடல் உண்மையிலேயே ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு பாடல். ஆர் பார்த்தசாரதியின் இசையில் தான் இந்த பாடல் வெளிவந்தது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்த எட்டியந்தொட்டையிலிருந்து கருணாகரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். பழைய பாடல்கள் தனக்கு ரொம்ப பிடிக்கும், அதிலும் இந்த பாடல் தனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பழைய நினைவுகளை தூண்டுவதாக சொல்லியிருந்தார். அவர் சொல்லியிருந்தார் பாடலை விரும்பி கேட்பதற்காக அக்கா கௌரி, தம்பி சச்சு, மனைவி ராஜேஷ், அதே போல பிள்ளைகளான யது, அதே போன்று யது, ஷவி, சுரேஷ், யோகேஷ் காகும் நண்பர்களான சுரேஷ் இருக்காராம், அவர் போட்டு யோகேஷ், ரகு, செல்வராஜ், சசி எல்லோருக்காகவும், ரவி எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டிருந்தார். எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பான வணக்கம் என்று சொல்லக்கூடிய எங்களோட தேவராஜ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அவிசாவாளிலிருந்து. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது, தன்னையும் எடுத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். தேவராஜ் உங்களுக்காகவும் பாடல் வருகிறது இப்போது எங்களோட அழைப்பில். வணக்கம். வணக்கம். யாரு? சங்கர். எப்படி இருக்கீங்க சங்கர்? நல்ல சந்தோஷமா இருக்கு. அந்த பக்கம் மழையா?
1: அனைவருக்குமாக பாடல் வரிசைகளில் ஒரு பாடல், புரட்சி நடிகர் எம் ஜி ராமச்சந்திரின் படத்தில் நாடோடி படத்துடன் தடபுள் செய்த பாவம் தானன் துன்பம் யாவும்.
0: முயற்சிக்கிறேன்.
1: நல்ல பாடல்.
0: நன்றி.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்கள், பழைய பாடல்கள், காலத்தை வென்ற பொக்கிஷமான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் புதிய அப்துல் நஜீஸ்.
0: அப்துல் நஜீஸ், நல்லா இருக்கீங்களா? சார், ரேடியோ கேட்டு விளங்கல்ல
1: என்ன
0: பாடல்?
1: புத்தி கட்ட பொண்ணு கொண்டு சுற்றுலடி
0: என்ன காரணம் இந்த பாடல் கேக்குறதுக்கு? யாரெல்லாம் எடுத்துக்கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: என்ன சார்,
0: யார் யார் இருக்கலாம் எடுத்துக்கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: முன்னாள்
0: சிவன் சொல்லலாம். நன்றி.

0: வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 11 மணியோடு நிமிடமாகிறது. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0013 அல்லது 0312 775 111 என்ற தோறு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் ஃபேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யாருது?
1: இருக்காங்க.
0: பாடல் கேக்குறதுக்கு என்ன பாடல் வேணும்?
1: பாடல் தெரிவுகளுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும்.
0: நன்றி.
1: யாழ்ப்பாணம் சாந்தி மற்றும் வசந்த சொந்தங்கள் அனைவருக்காக உங்களுக்காக
0: எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி.

0: பாவாடை தாவணியில் பார்த்து வருவோமா. பழைய பாடல் அப்படியே கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்வு இப்போது எங்களோடு. அழைப்பில் ஒரு சொந்தம் வணக்கம். வணக்கம். நல்ல சந்தோஷமா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்க தானே?
1: என்ன
0: பாடல் வேணும்?
1: நடக்கும்
0: நன்றி.
1: நன்றி மகன். நன்றி.

0: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்ப ஆச்சு.

0: அன்றொரு நாள் அதே நிலவு ஒலித்தோய்ந்திருக்கிறது பாடல் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வசந்த நிலா இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம். ஆறுமுகம் எப்படி இருக்கீங்க? ஆறுமுகம் பாடல்கள்
1: பிடிச்சிருக்கு.
0: யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு? என்ன பாடல் வேணும்?
1: எல்லாத்தையும் சேர்த்து பாட்டு கேட்க பாட்டு எடுக்காருங்களா சார்?
0: என்ன பாடல்?
1: நாடோடி படத்துல உலகம் எங்கும் ஒரே மொழி உள்ளது காதல் மொழி பாட்டு
0: முயற்சிக்கிறேன். யாரெல்லாம் எடுத்துக்கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து கேட்கணும் சார்.
0: சார் எல்லோருக்காகவும் கேட்கிறான். நன்றி
1: சார்.
0: நன்றி.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள் பழைய பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களுடைய அழைப்பில் ஒரு சொந்த வணக்கம். அனிஃபா, எப்படி இருக்கிறீங்க?
1: அப்துல்
0: வணக்கம். யாரு? ரஷீதா கா, நல்லா இருக்கீங்களா? நல்ல சந்தோஷமா இருக்கேன். பழைய பாடல்கள் பிடிக்குமா உங்களுக்கு?
2: நன்றி.

0: கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் வசந்த் அனிதா. இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம். வணக்கம்
1: முத்துசாமி.
0: எப்படி இருக்கீங்க சாமி? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா
0: இருக்கு.
1: முக்கிய
0: நாலு பேர்
1: கிடைக்கல,
0: சொல்லுங்க. அப்புறம் என்ன செய்றீங்க? வேலையா?
1: வேலை இல்ல, இப்ப சாப்பிட்டு மருந்து குடிச்சிட்டு படுத்திருக்கோம்.
0: நாளை காலையில வேலை? அப்படியா? காலையில வேலை?
1: நல்ல
0: பாடல் இருக்கு. யாரெல்லாம் இருக்கீங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: பாட்டு கேக்கு நியார் மாத்தியா ஆத்திர ஆத்திரையாகும். நீங்க கேட்ட அவருக்கும் சுகம் இல்ல.
0: நன்றி, ரொம்ப சந்தோஷம். அடுத்து ஒரு சொந்தம் இருக்காரு, இறுதியான ஒரு நேரம். வணக்கம். அவருக்கான வாய்ப்பு என்ன செய்வது? சரி, ஒலிக்க வருகிற பாலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். விடைபெற்றுச் செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

www.vasantamfm.lk. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் எஃப்

0: Vasendum FM.
1: மச்சம் வந்த

சமயத்தில் வசந்தம் எஃப்எம் நாடு முழுவதும் 102.6

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
0: 102.6 102.8.

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நிகழ்ச்சிகள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கேற்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: மகாலட்சுமி நம்முடைய இல்லத்தில் நிரந்தரமாக வாசம் செய்வதற்கு ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை நாம மேற்கொண்டாலே போதும், நிரந்தரமாக நம்முடைய இல்லத்திற்கு மகாலட்சுமியினுடைய அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும். முதல்ல நம்ம வீட்டிலேயே அதை எப்படி நாம கடைபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு வீடு அப்படிங்கிறது எப்பவுமே மகிழ்ச்சி நிறைந்த இடமாக, மங்களகரம் நிறைந்த இடமாக அமைய வேண்டும் அப்படிங்கிறது முதல் விஷயம். அதனால நீங்க வீட்டு வாசல்ல இருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்க அப்படின்னா, வீட்டு வாசல்லையே மங்களகரமா கோலம் போட்டு நல்ல வாசனை உள்ள மலர் செடிகளை வாசல்ல நாம வச்சு, வீட்டுக்குள்ள நுழைகின்ற போதே ஒரு நிலை கண்ணாடி அல்லது ஒரு கற்பக விநாயகரினுடைய படம், இது வந்து நாம நுழைகின்ற இடத்திலேயே வரக்கூடியவர்கள் பார்க்கும் வண்ணமாக வைக்கணும். அப்படி வச்சோம் அப்படின்னு சொன்னா வீட்டிற்கு எந்த விதமான தீய சக்திகளும் அணுகாது. அதனால முதல்ல எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, எந்த திசை உள்ள வீடாக இருந்தாலும் சரி, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இப்படின்னு எந்த திசை பார்த்த வாசல்களாக இருந்தாலும், நமக்கு கணக்கு வீட்டுக்குள்ள நுழைகின்ற போது உள்ளே நுழைபவர்கள் கண்ணுக்கு எதிரில் தெரிகிற மாதிரி ஒரு நிலை கண்ணாடி அல்லது கற்பக விநாயகர் படம், இது ரெண்டும் தான் வந்து வைக்கணும். அதற்கு அடுத்தாற் போல இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டிற்கு உள்புறம் பார்த்தாற் போல ஒரு மகாலட்சுமியினுடைய படம் கண்டிப்பாக வைக்கணும். பல பேர் மகாலட்சுமியை வீட்டுக்கு வெளியில பார்த்த மாதிரி வைப்பாங்க, அப்படி வைக்க கூடாது. மகாலட்சுமி நம்முடைய இல்லத்தை பார்க்கிற மாதிரி தான் நாம வைக்கணும். அதனால மகாலட்சுமியினுடைய படம் ஒன்று உள்ள பார்த்த மாதிரி இருக்கணும், விநாயகர் படம் ஒன்று வெளியில பார்த்த மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தா இந்த வாஸ்து தோஷம், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு நிறைய போட்டு யோசிச்சு குழப்பிக்கிறோம் இல்லையா, அது அத்தனையுமே போய்விடும். இறைவன் நமக்கு எல்லா நலன்களையும் அருள்வார். இப்ப வாடகை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ண முடியும், அந்த வீட்டை எப்படி மாற்ற முடியும், வாசல் எப்படி மாத்த முடியும்? அதனால இது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம் முதல்ல. அதற்கு அடுத்தாற் போல வீட்டை வந்து சுத்தமா வச்சுக்கணும். எங்க வந்து சுத்தம் நிறைந்திருக்கிறதோ அங்கே மகாலட்சுமி நிறைந்திருப்பாள். நம்மளே வந்து ஒரு இடத்துல போய் உட்காரணும்னா அந்த இடம் சுத்தமா இருந்தா தானே உட்காறோம். அதனால வீட்டை வந்து சுத்தமா வச்சுக்கணும். அந்த காலத்துல நமக்கு சொல்லுவாங்க, கூட்டி ராத்திரி ஆனா வெளியில தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இரவு நேரங்கள்ல ஏதாவது, இப்போ தங்கத்தோடு போட்டிருக்கிறோம், கொலுசு போட்டிருக்கிறோம், குழந்தைங்க மோதிரம் போட்டிருக்கோம், செயின் போட்டிருக்கோம், ஏதோ விளையாட்டு நேரத்துல அது கீழே விழுந்திருக்கோம், நமக்கு தெரியாது. கூட்டி நம்ம பாட்டுக்கு தூர போட்டுட்டோம்னா காலையில அதை காணோம்னு தேடி நம்மளால எடுக்க முடியாது அப்படிங்கிற காரணமும் அதுல அடங்கும். அதனால பெரியோர்கள் நமக்கு சொன்ன எல்லா விஷயங்கள்லையும் ஏதாவது ஒரு வாழ்க்கை காரணம் அப்படிங்கிறது அமைந்திருக்கும். அதனால வீட்டை வந்து எப்பவுமே தூய்மையா வச்சுக்கணும். குறிப்பா பூஜை அறை, நம்முடைய சமையல் அறை, இது இரண்டுமே வந்து எப்போதுமே சுத்தமா இருக்கணும். பூஜை அறையில நல்ல நறுமணம் நிறைந்த வாசனை எப்போதும் வந்துகிட்டே இருக்கணும். அதனால்தான் ஊதுபத்தி, சாம்பிராணி இதெல்லாம் போடணும் அப்படின்னு நமக்கு சொன்னாங்க. தீபம், நெய் விளக்கினால தீபம் ஏற்றணும். தீபம் எப்படி ஏத்தணும் அப்படிங்கறத பத்தி அடியேன் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு ஒண்ணு போட்டிருக்கிறேன், அதுல போய் நீங்க பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன தீபம் என்னென்ன நன்மைகள் தரும் அப்படின்னா, அந்த தீபத்தினுடைய தகவல்களை நீங்க அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால வீட்டுல கண்டிப்பா நெய் தீபம் ஏற்றி இறைவனை வழிபடணும். இது இல்லாம நாம வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு, குறிப்பாக சுமங்கலி பெண்கள், கன்னி பெண்களுக்கு, வீட்டுல இருந்து அவங்க வெளியில போகும்போது குங்குமம் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. முதல்ல வீட்டுக்கு வர்றவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வாங்க, வணக்கம் அப்படின்னு சொல்லணும். மலர்ந்த முகத்தோடு அவர்களை வரவேற்கணும். வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றார், அகன் அமர்ந்து செய்யாள் உரையும், முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் அப்படின்னு சொல்றார்.
2: எழில் கொஞ்சம் மலேகமெங்கும் வீசும் நமது சொந்தம் வசந்தம் 102.6

நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நிறுவனுக்கும். இன்றைய நாள் 2026 ஆண்டு ஜூன் மாதம் 11 தேதி வியாழக்கிழமை காலை பொழுதின் வாழ்த்துக்கள் விடியல் நிகழ்ச்சி உடைந்திருக்கிறோம். இன்று நாளும் கூட உங்கள் அனைவருக்கும் சிறப்பான ஒரு நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலையும் திருமண நாள், பிறந்த நாள் மற்றும் சுபகாரியங்களில் எழுப்பக்கூடிய உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னா அளிக்க வேண்டிய இலக்க 0127 5001 கதை போல 0127 5111 அல்லது உங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

நாளைப்பொழுதின் வாழ்த்துக்கள் விடுதல் நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இன்றைய நாளும் கூட ஏராளமான உறவுகள் தங்களுடைய அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஹாய்க்கு அன்பான காலநிறு வணக்கம். இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பாக அமைய நல் வாழ்த்துக்கள் சொல்லி எட்டாம் தொட்டிலிருந்து பிரவீனா நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் இனிமையான காலநிறு வணக்கம் வாழ்த்துக்கள் சகோதரி அனைவருக்கும் இன்றைய நாள் நலமுடனும் அமைந்திரு நல் வாழ்த்துக்கள் சொல்லி கழக சண்முகநாதன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் ஹாய் இனி அன்பான காலை நேர வணக்கம். இன்று பிறந்த நாள் சுபகாரியங்கள் ஈடுபடும் அனைவருக்கும் இனிய நாள் வாழ்த்துக்கள் சொல்லி பரமானந்தன் வசீகரன் கிளெவன்டன் பிரிவு ஹட்டன் இருந்து நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. மற்றும் அருமையான காலை பொழுது வணக்கம் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கு சொல்லி நிகழ்ச்சியோடு நானும் சொல்லி கன்யா குறிஞ்சாங்கனிலிருந்து அசூர்தீன் நூர்ஜகா நண்பர் ரிகா ஸ்ரீயா ஸ்ரீனா குட்டியும் நிகழ்ச்சி எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் ஹாய் அன்பான இனிய கால நேர வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி சொல்லி பெரிய நிலாமணியிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனியும் காலை நேர வணக்கம் சொல்லி டிக்கோயா தரவலை மேற்பிரிவிலிருந்து துரைராஜ் மகாலட்சுமி துலக்ஷன் துவாஷினி பிரவீனா அருள்மொழி புஷ்பராணி ஆகியோரையும் நிகழ்ச்சியோடு இந்த குழந்தைகள் சொல்லியிருக்காங்க. மற்றும் இனிமையான காலை நேர வணக்கம் சிஸ்டர் விடியல் நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்துள்ளோம் சொல்லி ரெஜினாட் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. சுபாஷினி நிவேதா மேக்னா டியோன் ரொஷானி ஆகியோரையும் நிகழ்ச்சி எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பு கலந்த இனி காலை நேர வணக்கம் சகோதரி மஸ்கேலியர் கங்கைபத்தியை சேர்ந்து டிலான் டிஷான் சஜீவன் கமிஷ்கா லுக்ஷனா ரித்திகா சச்சின் தனு சிவருவன் நீங்களையும் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் இனிமையான காலை நேர வணக்கம் சகோதரி நானும் படிய நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். அன்பான உறவுகள் சந்தங்கள் அனைவருக்கும் காணி பொழுது வணக்கம் சொல்லி எழுந்துள்ள எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க.

102 சுமாறு 102 சுமிட்டுகளை வரிசையில் வசந்தத்தின் காலைப்பொழுதின் வாழ்த்துக்கள் விடியல் நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இன்றைய நாளும் கூட ஏராளமான உறவுகள் தங்களுடைய அன்பானவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அன்பான இனி காலநீர் வணக்கம். எப்படி சுகம் உங்களுக்கும் முகநூல் நேயர்களுக்கும் நல்ல நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள் சொல்லி இந்நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள். சங்கானியிலிருந்து கனகரத்னம் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலநீர வணக்கம் உங்களுக்கும் எமது வசந்தம் சொந்தங்களுக்கும் சொல்லுங்க. விசாவளர் பென்ட் தெஸ்டேட்லிருந்து குமார் தங்கதுரை, மனைவி நித்யபாணி மற்றும் பிள்ளைகளுடன் பிள்ளைகளான கிருஷாந்தினி, துஷ்யந்தினி, ருகன்யா அர்ஷினி, கோபிஷான், சுரேஷ்குமார் ஆகியோருக்காகவும் பாடல் தாருங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் இனிமையான காலை பொழுது வணக்கம் சொல்லி டிக்கோயா தரவலை மேற்பிரிவிலிருந்து துரைராஜ், மகாலட்சுமி, துலக்ஷன், துவாஷினி, பிரவீனா, அருள்மொழி, புஷ்பராணி அனைவரையும் நிகழ்ச்சி நடத்துக்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் சுப நாளாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி தல்தொட்டையிலிருந்து ஆதி மூலம் நிகழ்ச்சி நடந்திருந்தாங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி பிந்தனையிலிருந்து ராசையா நிகழ்ச்சி நடந்திருந்தாங்க. பத்மினி, தினு, சசான், வசந்தி மற்றும் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி பாதுக்கு சின்னத்தம்பி நிகழ்ச்சி நடந்திருந்தாங்க. பூபிகா சின்னத்தம்பி, நாகேந்திர பிரபா, அபிசரன், ரமணி, ரிலுக்ஷன் மற்றும் அருள்மொழி, சிவான் ஜுவல்லரி அன்பர்கள் நண்பர்கள் ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருந்தாங்க. இனிது கொண்ட அத்தனை அன்புறவர்களுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.